தெய்வீக ராகத்தில் நிறைவாக கே வீரமணி பாடியுள்ள பாடல்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்ரபத பாதம் 31 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 5 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி செவ்வாய்க்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம்.

0: செல்வம் பெருகி கிடக்கும் காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து நிற்கும் காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். குறள் எண் 963, அதிகாரம் மானம்.
1: பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு.
0: செல்வம் பெருகி கிடக்கும் காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து நிற்கும் காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். குறள் எண் 963, அதிகாரம் மானம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டுமென்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவை ஒட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேற்று எப்படி இருந்தது அப்படின்றது முக்கியம் கிடையாது, இன்று எப்படி தொடங்குகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளைக்கு பெரிய வெற்றியா மாறும். இந்த செவ்வாய்க்கிழமைய நம்பிக்கையோட ஆரம்பிப்போம். நல்ல நாள் நமக்காக காத்திருக்கு. நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். பக்தி நேரம் ஆரம்பிச்சாச்சு. பக்தி நேரத்தின் முதல் பாடல் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய காமாட்சி பாடல்.

சவுந்தரராஜன் அவர்கள் குரலில் விநாயகர் பாடல் தான் கேட்டு முடித்தோம். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் சந்தோஷமாக போயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்த பாடல் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதைங்க. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, துவண்டு போகிறதுக்கான சில காரணங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சிறிய விதையில் அந்த விதை மண்ணுக்குள்ளே விழுந்ததுக்கப்புறமா நான் எப்போ மரமாக, நான் எப்போ வளர்ந்த பெரிய மரமாவேன் அப்படின்னு அது கவலைப்பட்டதே கிடையாதாமா. மண்ணை தாண்டி வெளியில் வரும்பொழுது வெயிலும் மழையும் அதை சோதிச்சு அதை எப்படிடா இது வாழ முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம கவலை கொள்கிற அளவுக்கு அவ்வளோ சோதனைகள் அந்த மரத்துக்கு இருக்குமா. அதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துக்கிட்டே சில மாதங்கள் கழித்து ஒரு சிறிய விதை ஒரு பெரிய அழகான மரமாக மாறும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்மளுடைய முயற்சிக்கு உடனடியாக பலன்கள் கிடைக்காது, ஆனால் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் நம்மளுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். பக்தி நேரம் கேட்டுட்ருக்கீங்க.

நேரம் 6:17 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலைகள பக்தி நேரம் தான் கேட்டுட்ருக்கீங்க. இந்த பக்தி நேரத்தில் கடைசியாக நம்ம அம்மன் பாடல் கேட்டு முடித்தோம்ல. அம்மன் பாடல் அப்படின்னு

எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலில் பல சிறப்புகள் இருக்குது. பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். அதுவும் பாண்டிய நாட்டுடைய பேரரசி அப்படின்னு அவங்கள வாழ்த்தலாம். முக்கியமாக அங்கே கொடுக்கக்கூடிய அந்த குங்குமம் இல்லைங்க, அந்த குங்குமமே அவ்வளோ வாசனையாக இருக்குமா, ஒருங்கும் வீசுது வாசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குங்குமம் அத்தனை நறுமணம் மிக்கதாக இருக்குமா. இது உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிருப்பீங்க, போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடிய சிவன் பாடல்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளி.
1: நேரம் 6:25 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலையில் பக்தி நேரம் கேட்டுட்ருக்கீங்க. பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய முருகன் பாடல்.

மங்களம் சகோதரிகள் பாடிய அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி பாடல்தான் கேட்டு முடித்தோம். நேரம் 6:34 ஆயிட்டு இருக்கு. பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி, கஷ்டம் அப்படின்றது நிரந்தரம் கிடையாதுங்க. அதை கடந்து வரக்கூடிய நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய தைரியமும் இருக்குல்ல, அதுதான் நிரந்தரம். அதனால கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு கவலை கொள்ளாம அது எப்படி கடக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு யோசனைக்குள்ள ஈடுபடுங்க. ஓகே, அடுத்து உங்களுக்காக ஜோலி ஆப்ரஹாம் பாடிய தேவன் பாடல்.

நேரம் 6:44 நிமிடம் ஆயிற்றுக்கு. பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ பண்பலையில பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் வாணி ஜெயராம் பாடிய கிருஷ்ணன் பாடல். கேட்டு இணைந்திருங்கள்.

0: arengo e famutio napolinale in gi ella messa madule.
1: சொல்லுவாங்க மனசு அமைதியா இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்வாங்க. அதனால மனசு அமைதியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை யோசிச்சு செயல்படுத்துங்க. புத்தகம் படிங்க, நடந்து போங்க, நண்பர்களோட உரையாடுங்க, பிடித்த விஷயங்களை பண்ணுங்க. மனசு எப்போ அமைதியா இருக்கோ அப்போ நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்குமா. பக்தி நேரத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 6:50 ஆயிற்று. பக்தி நேரத்தின் நிறைவு பாடலா TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய சிவன் பாடல். ரெயின்போ பண்பலை 101.4 தான் கேட்டுட்டு இருக்கீங்க.

0: நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ராமநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனிதனின் உடம்புல இருக்கிற முக்கியமான, மிக முக்கியமான உறுப்பு இருதயம். இருதயத்தை அன்பின் அடையாள சின்னமாய் நமது முன்னோர்கள் சித்தரித்தார்கள். ஒவ்வொரு உறுப்பும் மிக முக்கியமானது தான். ஆனாலும் இருதயம் மூலம்தான் நமது உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தம் செலுத்தப்படுகிறது. இரத்தத்தின் பம்ப் ஹவுஸ் தான் இருதயம். அதனால தான் இருதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வள்ளுவரின் முதல் குரல் இது. எழுத்துக்கள் அகர ஓசையை முதன்மையாக கொண்டிருப்பது போல உலகமும் இறைவனை முதன்மையாக கொண்டிருக்கிறது. இந்த குரலை ஒட்டி அகர முதல உறுப்பெல்லாம் இருதய பகவான் முதற்றே உலகுன்னு இருதயத்தை முதல் உறுப்பாகவும் இறைவனாகவும் போற்றுகின்றனர் மருத்துவர்கள். இருதயமின்றி இவ்வுலகில் எம்மானிடனும் வாழ முடியுமா? இயலாது. ஒரு செல் முதல் பல தசைகளை உள்ளடக்கிய உறுப்புகள் வரை உயிர்ப்புடன் செயல்பட வாழ இருதயம் என்ற பம்பு அவசியம். ராமநாதன் சார், சில பேரை பார்த்து சிலர் இதயமே இல்லாதவர்கள்னு கோபம் கொள்வர். அப்படியாப்பட்டவர், அதாவது சொல் செயல் சிந்தனையில் மோசமானவர்களுக்கும் இருதயம் உண்டு, இல்லாமல் இருக்க முடியாது. கருவறையில் உயிர்ப்புற்ற நாள் முதல் கல்லறை செல்ல கால அவகாசம் எடுக்கும் நம்மில் வீட்டிருந்து விடை கொடுக்கும் நம் இருதயம் ஓர் இறை வழிதான். அப்படியாப்பட்ட இருதயத்தை இடையூறு ஏற்படுத்தாத உணவை உட்கொண்டு நாள்தோறும் சீராக நடைப்பயிற்சி மேற்கொண்டு பயிற்சியுடன் யோகாவும் செய்து நன்னலம் பயக்கும் உடல் மனதை வலுப்படுத்தும் செயல்களில் நாம் ஈடுபடணும். முற்காலத்தில் இறை போதனைகள்லாம் சீரிய மனம் மற்றும் உடல் சார்ந்த ஆரோக்கியமளிக்கும் செயல்களாகவே உருவாக்கப்பட்டன. விரதம் இருப்பது உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு, நடைப்பயணம் போவது உறுப்புகளுக்கு அசைவு, அங்க பிரதர்ஷனமும் அப்படித்தான். தேரை வடம் பிடித்து இழுத்தல், தீ மிதித்தல்லாம் உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் பெருக்கவே அந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. நாளடைவில் எல்லாம் மாறிப்போச்சு. மாற்றம் ஏற்படும், ஆனால் நல்ல மாற்றமா, மனித வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுத்தும் மாற்றமா, உடல் உறுப்புகளுக்கு வலுவேற்றும் மாற்றமா நடைபெற்றால் நல்லது. அப்படித்தான் உண்டாகணும். அதற்கு தகுந்த உணவு பழக்க வழக்கத்தை நாம் கடைபிடிக்கணும். அசாதாரண உணவு உட்கொள்வதால் வருவதே இருதய இரத்த சுழற்சி மற்றும் கொழுப்பு சார்ந்த நோய்கள். ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு நாட்டம் உண்டு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் நாக்கு சுவையே வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இந்த வயசில் தான் இரத்த குழாய் அடைப்பு நோய், அதிக இரத்த அழுத்தம், அசாதாரண கொழுப்பு சத்து, மூளை கைகால்களுக்கு செல்லும் இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் அடைக்கிறதுனால உண்டாகும் சிரமங்கள், அதோட அளவு கிடந்து சாப்பிடும் அசாதாரண கொழுப்பு, சோம்பலான தினசரி வாழ்க்கை முறை, உடல் பருமன் அதிகரிப்பு, அதனால் இருதயம் வேலை செய்ய முடியாத நிலை, இப்படி பல பிரச்சனைகள், உடல் உபாதைகள் ஒன்றை அண்டி இன்னொன்றுன்னு ஏற்படுது. உப்பு சர்க்கரை கொழுப்பு இவை மூன்றும் மிகையாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் நோய்தான். அளவறிந்து இவற்றை சேர்த்துக்கணும். ராமநாதன் சார், கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு முதலான உணவுப் பொருட்களுடன் அன்றாட உணவில் சத்துள்ள

0: துணை உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறதுனால இருதயம் இரத்த நாள ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்த முடியும். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ஒரு பொன்மொழி இருக்கு. இப்போ கொஞ்சம் இதை மாற்றி உணவே மருந்து, மருந்தே செலவுங்கிறாங்க. பெரும்பாலான மருந்துகளின் விலை மிக மிக அதிகம்தான். இதற்காகத்தான் உணவியல் நிபுணர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 300 கிராம் காய்கறி சாப்பிடணும், கட்டாயம் சாப்பிடணுங்கிறாங்க. நாம் இப்போ சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உண்மையிலேயே சத்துக்கள் பொதிந்ததா? நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், நல்வாழ்க்கை வாழணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி கேட்டு முடித்தீங்க.

வணக்கம். சென்னை நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இது உங்க அன்பு தோழி திவ்யா, உங்க கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டேன். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்கும். வாழ்க்கை அப்படின்னாலே ஒரு பாடம், அனுபவம் தானங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கும் பொழுது நிச்சயமா அதை அடுத்த முறை நான் அதை இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு யோசனைகள், ஒரு சிந்தனைகள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய தந்தை எப்பவுமே காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவார்னா, அவருடைய பணிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே தியானம் பண்ணி என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம், நேத்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு அந்த யோசனை அவருக்குள்ள ஓடும். என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும், எங்கெங்க போக போறோம், நம்ம எந்த இடத்துக்கெல்லாம் பயணிக்க போறோம் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனையை அவர் முன்னாடியே கொண்டு வந்துருவார். உண்மையாவே அதை நான் என்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி பார்க்கும் பொழுது, அதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது, செயல்படுத்தி பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ உதவியா இருந்தது. நீங்களும் முயற்சி பண்ணுங்க. சரி, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம எதை பத்தி கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல? குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய ராணுவ பிரிவை சேர்ந்த ஏடிசி, அதாவது இவங்களை வந்து தனி பிரிவு உதவியாளர் அப்படின்னு சொல்வாங்க. சோ ஏடிசியா நியமிக்கப்பட்ட முதல் பெண் அதிகாரி யார்? மறுபடியும் கேள்வியை கேட்கிறேன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்களா, அவங்களுடைய ராணுவ பிரிவை சேர்ந்த ஏடிசி, அதாவது ஒவ்வொரு பிரிவுல இருந்துமே ஒவ்வொரு தனி உதவியாளர் வருவாங்க, அதுல ராணுவ பிரிவை சேர்ந்த ஏடிசியா நியமிக்கப்பட்ட முதல் பெண் அதிகாரி யார்? உங்களுடைய பதில்களை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரெயின்போ எஃப்எம் 101.4 அப்படின்ற நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல நீங்க உங்களுடைய பதில்களை தாராளமா பதிவிடலாம். எங்க பண்ணணும் அப்படின்றத மறுபடியும் சொல்றேன். நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கம் இருக்கும், அங்க இன்னைக்கான கேள்வி இருக்கும். அந்த இடத்துல நீங்க உங்களுடைய பதில்களை தாராளமா சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாமா? நல்ல தமயந்தி திரைப்படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல், ரமேஷ் விநாயகம் அவர்களுடைய இசையில. ரமேஷ் விநாயகம் மற்றும் சின்மய் இணைந்து பாடியது, கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 7:09 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை தான் கேட்டுட்ருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ரெயின்போ பண்பலையில் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய ராணுவ பிரிவை சேர்ந்த ஏடிசியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அப்படியே வரிசையாக அவங்களுடைய பதில்களை பதிவிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதில் முதல்ல யார் அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அல்லி நகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவங்க பதிலை சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும், அருமையான தகவல்கள் உபயோகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப அழகாக அவங்களுடைய பதில்களை கொடுத்துட்டே இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்ததாக ஹரிஹரன் அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. முதல் பெண் இந்திய ராணுவ அதிகாரி இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் ரீஜா மனோகரன், சூலை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம், நலமா திவ்யா சகோதரின்னு கேட்டிருக்காங்க. நான் நலம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜி திவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பால ஜெயச்சந்திரன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், சைதையிலிருந்து பால ஜெயச்சந்திரன் சொல்லி அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து யாரு சின்ன ராஜி அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் ஹைவே ரோட் புத்துக்கோவில் சின்ன ராஜி சுமதி அப்படி அவங்களோட அட்ரஸையும் பதிவிட்டிருக்காங்க. அவங்க ஹேமலதா இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நமக்காக பூலாம் கொடுத்துருக்காங்க. ஹீராமணி வர்மா அவங்க வந்து இதான் பதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சத்தீஸ்கர்லேருந்து அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதை தொடர்ந்து சின்ன ராஜி அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. மதுரை குளத்தூர் பாலு காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இதுதான் பதில் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் காலை வணக்கம், பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி பதிலை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவங்களுடைய பதில்கள் சரியா தவறா அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவில் பார்த்துருவோம். கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும் அல்லவா? ஓகே. அதுக்கப்புறம் சுஜாதா சந்திரசேகரன் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் முதல் பெண் இந்திய ராணுவ அதிகாரி இவங்க தான் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு பன்னீர்செல்வம் அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து யாரு ராமானுஜம் ரமா அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. பிரகாஷ் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. கர்நாடகாவிலேருந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க இந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலுமே நம்ம எல்லாரும் ஒன்றா இணைஞ்சிருக்கோம்ல, அந்த ஒரு அன்பு தான் நிச்சயமாக எல்லாருக்கும் வேணும் அல்லவா? ஓகே. ஏடிசி அப்படின்னும் பொழுது இதில் மொத்தம் 5 பேர் வந்து திரௌபதி முர்மு அவர்களுக்கு தனி உதவியாளராக இருப்பாங்களாமா. அதில் யார் யார் அப்படின்னா, இராணுவ பிரிவுலேருந்து 2 பேர், நேவியிலருந்து 2 பேர், ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒருத்தர், மொத்தம் 5 ஏடிசிகள் வந்து ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் கூட இருப்பாங்க. இந்த ஏடிசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு பணியாமா, அவ்வளோ சுலபம் கிடையாதான். அஹெட் டி கேம்ப் அப்படின்றது தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இவங்களுடைய பணி என்னவாக இருக்கும், குடியரசுத் தலைவர் கூட அவங்க எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். அதில் முதல் பெண் இராணுவ அதிகாரி அப்படின்றதே ஒரு பெருமையான ஒரு விஷயம் தானுங்க, எத்தனையோ பெண்களுக்கு ஒரு முன் உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உதயன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக மணிகாந்த் கத்ரி அவங்களுடைய இசையில் கார்த்திக் பாடிய பாடல் அண்ணாமலை அவர்களின் வரிகளில் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைந்திருங்க.

நேரம் 7:18 ஆயிட்டிருக்கு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான விஷயம் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சில நிகழ்வுகள் நடக்கும்போது நமக்கு அட இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் திரௌபதி முர்மு அவர்களுடைய அந்த ADC-யா, அதுவும் ராணுவ அதிகாரியா ஒரு பெண் தேர்வாகியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். அதுவும் முதல் முறை. கண்டிப்பா இது அடுத்தடுத்து வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். சரி, கேள்விக்கான பதில்களை யார் யார் சொல்லியிருக்கீங்கன்றது பாத்துடலாமா? இன்பா இலக்கியா, முதல் பெண் இந்திய ராணுவ அதிகாரி, இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதில பதிவிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பத்மா சவுந்தரா

வணக்கம் இனிய காலை வணக்கம். சகோதரியின் முதல் தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி சபரி மனோஜ், இவங்க தான் பதில் அப்படின்னு சொல்லி பதில் பதிவிட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லி டப்புன்னு சொல்லியிருக்காங்க. ராமானுஜம் ரமா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லி பதில பதிவிட்டிருக்காங்க. செய்யார் சந்திரசேகர், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில பதிவிட்டிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்காக பூவெல்லாம் கொடுத்திருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு, நன்றி. அதை தொடர்ந்து சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய நார்கோட் அப்படின்ற இடத்துல மகாராஜ் கிரிட்டன் பூரி கௌஸ்வாமி, லக்ஷ்மி தேவி கௌஸ்வாமி, இவங்க வந்து இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா முருகேசன், பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி பதில பதிவிட்டிருக்காங்க. அடுத்து நமக்காக கிளாப்லாம் தட்டுறாங்க. பொன்னியம்மேடு வண்ணை கணேசன், அன்பில் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலையும் பதிவிட்டிருக்காங்க. பொன்னியன்மேடு வண்ணை கணேசன், அதுக்கப்புறமா அவங்களுடைய பதில பதிவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து தேனி அரி ராம், வணக்கம் சென்னை, வாழ்த்துக்கள் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் மாட்சிமை தாங்கிய திரௌபதி முர்மு அவர்களின் இராணுவ பிரிவு ADC-ஆ நியமிக்கப்பட்ட முதல் பெண் அதிகாரின்னு இந்த பதில தான் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில பதிவிட்டிருக்காங்க. ஆண்டிவடம் கார்த்திகேயன், முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில பதிவிட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ராஜமாணிக்கம் கோபி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய இராணுவ பிரிவை சேர்ந்த அந்த ADC இவங்க தான் அப்படின்னு சொல்லி பதில பதிவிட்டிருக்காங்க, நன்றி. அடுத்தது பழனிசாமி, காலை வணக்கம் உறவுகளே. பழனிசாமி டைலர் சுண்ணாம்பட்டி அந்த ஊர்ல இருந்து சொல்றாங்க. PK பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில பதிவிட்டிருக்காங்க. அடுத்தடுத்து யார் அவங்களுடைய பதில்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ADC பற்றி சொல்லிட்டு இருந்தால ரொம்பவும் கடுமையான ஒரு பணிங்க. இதுக்கு முன்னாடி இந்த பெண் அதிகாரிக்கு முன்னாடி யார் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா ரிஷப் சிங் அப்படின்றவங்க தான் இந்த இடத்துல இருந்தாங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் இவருடைய செய்திகளும் இவருடைய கவனமும் நிறைய பேர் ஈர்த்தது. முக்கியமாக திரௌபதி முர்மு அவர்களுக்கும் ரிஷப்க்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து தாய் மகன் உறவாக தான் எல்லாரும் பார்த்தாங்க. அவர் அவங்கள கவனிக்கக்கூடிய விஷயம், அவங்களுமே அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பு, இதையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினது. ஆனால் அந்த பணி சுமை காரணமாக அவர் வந்து ப்ரீமெச்சூர்டு பணியை வந்து விலகிட்டார். அதை தொடர்ந்து இப்போது அந்த இடத்துக்கு அந்த பெண் வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணாக அந்த இடத்துக்கு வர்றது அப்படின்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதில் ரிஷப் சிங் சொல்லும்பொழுதே இதோடைய இந்த ட்ரைனிங் பீரியட் இருக்குல்ல, அது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. பல மணி நேரம் தூங்காமல் இருக்கணும், தூங்காமல் இருந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கணும், நடக்கணும், பல கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். நடக்கிற இடத்துல நம்ம எல்லாத்தையும் கவனிக்கணுமா, என்னென்ன இருக்குது அப்படின்றத கவனித்து வச்சுக்கணுமா. கவனிச்ச இடத்துல இருந்து அவங்க கேள்வி கேட்பாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மரத்துக்கு பின்னாடி ஒரு ஹெல்மெட் இருக்குன்னா கூட நம்ம அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு போகக்கூடாதாமா? அந்த ட்ரைனிங் பீரியட்ல அங்கே என்ன இருந்தது அப்படின்றத ட்ரைனிங் முடிச்சுட்டு கேட்பாங்களா? சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, எப்பவும் விழிப்போட இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதை தாண்டி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்த பணியில் இருக்கும்பொழுது, இந்த ADC-ஆக இருக்கும்பொழுது அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாதான். ஏன்னா 24/7 அவங்க வந்து ஒரு உயர அதிகாரிக்கு அவங்க பாதுகாப்பு பணியில் இருக்கும்பொழுது அதுக்கான பொறுப்பு அவங்களுக்கு இருக்கும், அதனால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழும்பொழுது, ஓ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது நமக்கு நிறைய ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்குதுல்ல. கண்டிப்பாக இந்த ADC பற்றி இன்னும் நிறைய விஷயம் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதில் யார் அந்த முதல் பெண் அதிகாரி அப்படின்ற அந்த ஒரு ஆவல் உங்களுக்கும் இருக்கும்ல, நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில்களையும் சேகரித்து வச்சுருக்கேன். ஸோ நேர்கள் கேட்டுட்ருக்க நீங்களும் உங்களுடைய பதில்களை பதிவிடணும் அப்படின்னா நம்மளுடைய சென்னை FM ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதில்களை தாராளமாக சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக 5-star திரைப்படத்திலிருந்து பரசுராம ராதா அவங்களுடைய இசைகள பா விஜயுடைய வரிகளில் உன்னி கிருஷ்ணன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, ஏன் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு.

0: லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ற.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு. ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்.
2: ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்கிறார். ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாயிட்டது. கடைசி காலத்துல அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க. உங்க குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிந்து பார்த்தார். எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு. அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது. ஆனால் முக்கியமான ஒரு 3 பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த 3 பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட 1 மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்னைக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய 2வது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது. ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயும் வந்தது. அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆற்றை பார்த்தது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சது. அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு. இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சி. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு தான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிது. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய 3வது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தையை பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது. இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டுது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போயிட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த

0: ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தான், அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க, இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுக்கிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் இந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம் யாருக்கிட்டேயும் வாலாட்டக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய முதல் பெண் இந்திய ராணுவ அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் உங்களுடைய பதில்களை ரொம்ப அழகா பதிவிட்டிருக்கீங்க. கேட்கக்கூடிய நேர்கள் நீங்களும் பதிவிடணும் அப்படின்னா நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கம் இருக்கு, அங்க உங்களுடைய பதில்களை சொல்லலாம். சரி, அடுத்து யார் அப்படின்றத பார்த்துடலாமா? மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அமைதியான காலை வேளையில் இதமாக செவிக்க விருந்து படைக்கிறது. வழங்கும் சகோதரிக்கு நன்றிகள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம், பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்கீங்க. பி கே பூபாலன் வணக்கம் அப்படின்னு மறுபடியும் பதிவிட்டிருக்காங்க. கமலா வரதன் வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. மணிகண்டன் தென்பொன் முடி அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க, பூலா நமக்காக கொடுத்துருக்காங்க. பூலவப்பாளையம் ஆனந்த முருகன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்கீங்க. அடுத்தது யாரு? பல்லப்பாளையத்திலிருந்து பூபாலன் அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்கீங்க, நன்றி. அது தொடர்ந்து பூபாலன் நமக்காக எக்ஸசைஸ்லாம் அமைச்சிருக்காரு, கண்டிப்பாக இதெல்லாம் முயற்சி பண்ணுறோம். கமலாவர்தன் முதல் பெண் இந்திய ராணுவ அதிகாரி இவங்க தான் அப்படின்னு சொல்லி உங்களோட பதிலை பதிவிட்டிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களோட பதிலை சொல்லியிருக்கீங்க, நன்றி. சுதன் கனி வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லி நாகர்கோவிலிருந்து சுதன் அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. வி மோகன் மேஜர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. இவங்க தான் முதல் பெண் இந்திய ராணுவ அதிகாரி, தன்னுடைய திறமையான முயற்சியினால் பெரிய பதவிக்கு வந்து இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இனி வரும் காலங்களில் நம் தாய் திருநாட்டை பெருமை எதிரிகளிடமிருந்து காத்து என்னை போன்ற இந்தியர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த சமயத்தில் நானும் ஒரு இந்தியன் என்று நினைப்பில் பெருமைப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ரொம்ப அழகான பதிலை பதிவிட்டிருக்காங்க. மோகன் ரொம்ப நன்றி. அதை தொடர்ந்து சோமசுந்தர பிரபு இனிய சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிலை பதிவிட்டிருக்காங்க. விஎஸ்ஆர் ஜீவா புதுப்பட்டியிலிருந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விஎஸ்ஆர் ஜீவா அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. ஆவுடையனூர் தங்கராஜ் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிலை பதிவிட்டிருக்காங்க. சிவன் அருண் அவங்களுடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து சண்முகவேல் ஹாய் ஐம் சண்முகவேல் வில்லிவாக்கத்திலிருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யர் ஷோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பதிலையும் பதிவிட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நேவிலிருந்து ஒரு பெண் வந்திருக்காங்க, அவங்களுமே முதல் பெண் நேவி ஆஃபீஸர் தான், அதுக்கான பதிலையும் சொல்லியிருக்காங்க. அடடா, ரொம்ப நன்றி சார். உண்மையாகவே ஒரு பல இன்ஃபர்மேஷன் ஒன்றா சேர்ந்து கிடைக்கும் போது அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். எஸ், நேவிலிருந்து வந்த அந்த பெண் யார் அப்படின்னா யாஷ்வி சோலன்கி. அவங்க தான் வந்து நேவிலிருந்து வந்த முதல் பெண் அதிகாரி. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துறையிலேருந்து வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 5 கேட்டகரி இருக்குல்ல, அதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலருந்துமே நிறைய பேர் வந்து தேர்வாகியிருக்காங்க. இப்போ அதில் 2 பெண் அதிகாரி இருக்காங்க, ஒருத்தவங்க நேவிலேருந்து வந்தவங்க, இன்னொருத்தவங்க ஆர்மியிலேருந்து வந்தவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே முதல் பெண் அதிகாரியாக ADC-ஆக நம்ம குடியரசுத் தலைவருக்கு பணியாற்றுறாங்க. ஓகே, அடுத்து அன்பு ராணி குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் அண்ட் பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிலை பதிவிட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி அவங்களோட பதிலை பதிவிட்டிருக்காங்க. மணலி பெரிய சேகா ஜெயக்குமார் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் தகவல் மிக மிக அருமை, கருத்துக்களாக கருத்துள்ளதாக சிந்திக்கவும் வைத்து

வைத்தது. வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூக்கண்ணன், அன்புடன் காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில பதிவிட்டிருக்காங்க. திருவள்ளூர் புட்லூர்ல இருந்து கண்ணன் அவங்களோட பதில பதிவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து ராகவன், ரெங்கசாமி, மேஜர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட பதில பதிவிட்டிருக்காங்க. ஹரிஹரன், தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் தகவல், எல்லாம் கற்றுவிட்டோம் என்று ஆணவப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக விளங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் ரீஜா மனோகரன், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல் அவ்வளோ அருமை அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, திரௌபதி முர்மு அவர்களுடைய இராணுவ பிரிவை சேர்ந்த அந்த ஏடிசி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பொதுவாகவே ஏடிசி அப்படின்னாலே அந்த பணி அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தால, கண்டிப்பாக அதில் நிறைய இடர்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிசியாக பதவி செய்யும் போது, பணி செய்யும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கவனிப்பாங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல, அதை பற்றியும் சொல்கிறேன். நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அயன் திரைப்படத்திலிருந்து ஒரு துள்ளலான பாடல் இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். நான் முத்துக்குமாருடைய வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில், ஹரிஹரன் பாடிய பாடல்.

நேரம் 7:45 ஆயிட்டு இருக்கிறேன். 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய ராணுவ பிரிவை சேர்ந்த முதல் ஏடிசி யார் அப்படின்ற அந்த கேள்விதான் கேட்டிருந்தேன். முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களுடைய பதில்கள் அப்படியே வரிசை கட்டி எனக்காக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுல மந்தைவழி விநாயகர் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடடா, நமக்காக இட்லி எல்லாம் கொடுத்திருக்காரு, இருந்தாலும் பசிக்குது. ஓகே, ராமகிருஷ்ணன் குழம்பும் கொண்டான் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி உங்களோட பதில பதிவிட்டிருக்காங்க. அரவிந்த் காலை வணக்கம், ஈரோட்ல இருந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லி பதில் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு அது ஒரு பதிலாவே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கான பதில் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். இதுல இந்த ஏடிசி அப்படின்றது சாதாரணமா ஒரு பணி கிடையாது அப்படின்னு சொன்னல, அந்த பணி நேரத்துல, அதாவது அந்த ட்ரைனிங் பீரியட்லயே அவங்க வந்து நீண்ட நேரமா பல சுமைகளை சுமந்துகிட்டு இருக்கணுமா? ஏன்னா எப்படி இருந்து வேணா உங்களுக்கு வந்து டாஸ்க் வரலாம், அதுவும் அந்த டாஸ்க்லாம் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கடுமையா இருக்கணும்ல. சோ அதுக்கான ட்ரைனிங்கை தான் கொடுப்பாங்களாம். அதையும் தாண்டி இந்த ஏடிசியை இருக்கும் பொழுது பணியில் சேர்ந்துட்டாங்க, குடியரசுத் தலைவருக்கு அவங்க வந்து தனி உதவியாளராக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு கிளாஸ் வாட்டர் குடியரசுத் தலைவர் குடிக்கக்கூடிய அந்த தண்ணியை கூட அவங்க வந்து பரிசோதனை பண்ணுமா? ஏன்னா எப்படி இருந்து வேணால் ஆபத்து வரலாம், அதனால எப்பவுமே அலர்ட்டாக இருப்பாங்களா அவங்க? அந்த தண்ணியை கூட அவங்க வந்து அது எங்கேருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லி பல சோதனைகள் அதில் இருக்குமா? அவ்வளோ கவனமாக இருப்பாங்களாமா? அவங்க இருக்கக்கூடிய அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் எந்த ஆயுதமும் இருக்கக்கூடாது. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு அவங்க பயணம் செய்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த பாதுகாப்பு ஆயுதம் தவிர வேற எந்த விதமான ஆயுதமும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குடியரசுத் தலைவருடைய காலில் யாரும் விழுந்து வணங்கக்கூடாது. தெரியாத நபர் வந்து காலை தொட்டு வணங்குறாங்க அப்படின்னா அது முழுமையா தவிர்ப்பாங்களாம். ஏன்னா எப்படி இருந்து வேணா ஆபத்து வரலாம், அவங்க என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா ஆயுதம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிஷப் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க. சோ எப்பவுமே அவங்க அலர்ட்டா இருக்கிறதால பல ஆபத்துகளும் அவங்க வந்து தடுத்திருக்காங்களாம். ஓகே, இப்போ இந்த பொறுப்புக்கு வரத்துக்கு முன்னாடி முதல் பெண் அதிகாரி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை. 5 வருஷமாக இவங்க வந்து இதுக்காக ட்ரைனிங்கில் இருந்தாங்க. அந்த 5 வருஷம் கடுமையான ட்ரைனிங்கை கடந்து அவங்க வந்து முதல் பெண் இராணுவ அதிகாரியாக இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போது அவ்வளோ கம்பீரமாக அவங்க அந்த உடையை போட்டுக்கிட்டு குடியரசுத் தலைவருக்கு பணியாற்றுறதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அந்த யூனிஃபார்ம் போடுறது பெருமை மட்டும் கிடையாது, யூனிஃபார்முக்கு ஏற்ற அந்த பொறுப்பை சுமந்துக்கிட்டு தான் ஒவ்வொருத்தவங்களுமே பணி

ஆற்றுறாங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்காக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் வாலியோடைய வரிகள் ஏஆர் ரஹ்மான் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அப்போ பதில சொல்லி ஆகணும் இல்ல. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய ராணுவ பிரிவை சேர்ந்த ADC-ஆ நியமிக்கப்பட்ட முதல் பெண் அதிகாரி யார் அப்படின்னா, நீங்க சொன்ன அதே பதில் தான், நவ்யா ஷெகாவத். இவங்க தான் பெண் அதிகாரியா ராணுவ பிரிவுல இருந்து சேர்ந்திருக்காங்க. இதே மாதிரி நேவி பிரிவுல இருந்தும் இருக்காங்க. ஸோ ராணுவ பிரிவுல இருந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பா பல விதமான டெஸ்ட் இருக்கும், ட்ரைனிங் இருக்கும், இது எல்லாத்தையும் கடந்துதான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய அணுகுமுறை அப்படின்றதுமே ரொம்ப அழகா இருக்கு. முன்னாடி இருந்த ADC எப்படி பலருடைய கவனத்தையும் ஈர்த்தாரோ அதே மாதிரிதான் இவங்களும் செய்யறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நவ்யா ஷெகாவத் அவர்களுக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி பல பிரிவுகள்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்க சார்பா நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்ல. அடுத்து நமக்காக பாட்டு காத்துக்கிட்டு இருக்குல்ல, உங்களுக்காக இப்போ எதிர் நீச்சல் திரைப்படத்துலேருந்து பாடல் இருக்கு. கேட்ட நேந்திரங்கள் இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதூலு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் அமெரிக்காவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:07 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ரஷ்யா ரெயின்போல அதிரடியா டிராகன் படத்துல இருந்து பாடலோட தொடங்கியாச்சு. ஸ்கூலுக்கு போக வேண்டிய டைம் ஆடிச்சு அப்படின்னால அரக்க பறக்க அடிச்சுக்கிட்டுலாம் ஓட வேண்டாம், பொறுமையா நிதானமா கிளம்பி போங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா விபத்துகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கூல் போகிற பசங்க மறக்காம இந்த வந்து ஷூவை பாலிஷ் போட்டு வச்சுக்கிறது, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறது, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது இதெல்லாம் மறந்துடப்படாது. ஓகே, முக்கியமாக புக்கையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போகக்கூடியவங்களும் கொஞ்சம் நிதானமாக பயணித்து போங்க. முன்னாடியே ப்ரியராக கிளம்புறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகேங்க. அதுக்காக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போய் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி எதுக்கு ஒரு டென்ஷன் தான் இருக்கு. அன்றாட வேலைகளை தொடங்குங்க, ஆபீஸ் கிளம்பி போனா போங்க, பட் எதுவா இருந்தாலும் நிதானமா செய்யுங்க. வெயில் வேற செப்டம்பர் மாசத்துல இருக்கும், ஆனா வெயில் சுத்தம் முடிய மாட்டேங்குது அப்படின்னு தான் இருக்குல்ல. ஸோ பரபரப்பான காலை வேளையில் உங்களுக்காக பட்டாசு மாதிரி வெடிக்கக்கூடிய அடுத்தடுத்த பாடல்களும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததா குட் பேட் அக்லி திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக நிக்சனுடைய வரிகளை, ஜிவி பிரகாஷுடைய இசையில் ஸ்மித் அசார் மற்றும் நிக்சன் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:13 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ரஷ்யா ரெயின்போல அடுத்த பாடல் உங்களுக்காக விக்ரம் வேதா திரைப்படத்துல இருந்து. சாம் சிஎஸ் உடைய இசையில முத்தமிழுடைய வரிகள்ல முகேஷ், MLR கார்த்திக் மற்றும் குணா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருங்கள்.

செமத்திரோடு சிக்னலில் நம்ம ஜம்ப் கேப்பின் நகரின் மொத்தம் எங்க ஆயிரம் குடும்பத்தாங்க.

Hanne Verheij.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை

0: பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு ரூம் நம்பர் 27 ஆல் இண்டியா ரேடியோ காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 600004
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேரம் 8:21 ஆயிட்டிருக்கிறேன். எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் ரஷ்யா ரெயின்போடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வெயிலுக்கேற்ற மாதிரியே ஒரு பாட்டுங்க. எஸ் வெயில் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷுடைய இசையில் நாமுத்துக்குமார் வரிகளில் கைலாஷ் கேர், ஜெஸி கிஃப்ட் மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

எதிர்ப்பு சக்திகளுக்கு தேவையான எல்லா ஃப்ரூட்ஸையும் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், பெரியவங்களுமே அதை சாப்பிடலாம். அது எல்லாமே எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஸோ அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ஓகே, அடுத்து உங்களுக்காக 7 அறிவு திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் பா விஜயுடைய வரிகளில் பல்ராம் மற்றும் சுஜித் சுரேன் அவங்களுடைய இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு அணிந்திருங்கள்.

0: போலாமா? ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்.
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்டா.
0: அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 8:39 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ரஷ்யா ரெயின்போல கடைசியா யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்ல நான் முத்துக்குமாருடைய வரிகள்ல வடிவேல், ராகுல் மற்றும் பிரேம்ஜி இணைந்து பாடிய வேல் படத்துல இருந்தான் பாடல் கேட்டு முடிச்சோம். அடுத்ததா உங்களுக்காக தசவதாரம் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து கடமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த கடமையை தாண்டி நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அதை விட ரொம்ப

ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க, வெளியில் போய் வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், உடம்பெலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி கிடையாதுங்க, அதுதான் வந்து நம்மளை பார்த்துக்கும். அதனால நம்ம எல்லாத்தையும் கவனமாக பார்த்து பார்த்து செய்யணும். ஏதாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா கூட இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காமல் ஹெல்த்தியாக ஏதாவது ஜூஸ் இருந்தால் வாங்கி குடிங்க. கரும்பு ஜூஸோ இல்லை வந்து இளநியோ இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியாக இருக்குல்ல அந்த மாதிரி குடிங்க. சும்மா இந்த இந்த மற்ற மாதிரி இந்த ஆங்கில பானங்கள்லாம் வாங்கி குடித்து உடம்பு கெடுத்துக்காதீங்க. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, அடுத்ததான் நம்மளுடைய ரஷ்யா ரெயின்போல உங்களுக்காக தசவதாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. வினீத் அவர்கள் பாடிய பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:47 ஆயிற்று இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரஷ்யா ரெயின்போடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ரெட் திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

ரஷ்யா ரெயின்போ கேட்டுட்ருக்கீங்க. எஸ், ரஷ்யா ரெயின்போடைய அடுத்த பாடல் உங்களுக்காக என்ன என்ன என்ன அப்படின்னா, இருக்குங்க இருக்குங்க, தாராளமாக ஒரு சூப்பரான பாடல் எடுத்து வச்சுருக்கேங்க. எஸ், அடுத்ததாக உங்களுக்காக சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் தான் வந்துட்டுருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

0: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மியூர் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி மலைக்கோயில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து இன்று முதல் மீண்டும் இயக்கப்படுவதாக திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் அமெரிக்காவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் நீச்சல் போட்டியில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஓகே நேர்களே, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து உங்க ஃபேவரட் ஆர்ஜி உங்களுக்காக காத்திருக்காங்க. இதோட நான் உங்களை வந்து 10 மணிக்கு சந்திக்கிறேன். ஓகே. நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது. நான் உங்க ஆர்ஜே விமல்குமார். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது, உங்களோட இணையிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பூ பூக்கத்தான் செய்யும், பறவை பறக்கத்தான் செய்யும், சூரியன் உதிக்கத்தான் செய்யும், அடுத்த நாள் விடியத்தான் செய்யும், காயம் ஆறத்தான் செய்யும், வலிகள் தீரத்தான் செய்யும், காதலும் அன்பும் மீண்டும் பிறக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த காதலை, அந்த அன்பை நீங்கள் உங்கள் இலக்கு மேலே வைக்கும்போது உங்களை பலர் நேசிப்பாங்க. நம்ம எதன் மேலே தீவிரமான பற்று கொள்கிறோம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு அமைதியும் வெற்றியும் நிம்மதியும் இருக்குது. தீவிரமான ஒரு ஆன்மீகமும் தீவிரமான ஒரு உழைப்பும் உங்களை வாழ்க்கையில் பலரும் போற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டு, நிகழ்ச்சியில் உயிரே திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் சுக்விந்தர் சிங் மற்றும் சுபா பாடிய பாடல் கேட்கலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தெனாலி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகு

அந்த ஹம்மிங் இருக்குல்ல, அதில் கூட வந்து ரகுமான் சார் வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பார். அப்படியே சாங்கை ப்ளே பண்ணிட்டு யோசிச்சேன்னா, அவரோட சாங்ஸ் எல்லாமே ஒரு டைமில் 7 மினிட் 6 மினிட் அந்த ரேஞ்சில் இருக்குது. எப்படி ஜென்ரலாக வந்து ஒரு 4 மினிட் 5 மினிட் சாங் இருக்கும், எப்படி வந்து இந்த மாதிரி 7 மினிட் 6 மினிட் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், நிறைய புதுமைகளை நம்ம வந்து தனக்குள்ளே தன்னுடைய மூளைக்குள்ளே நம்ம புகுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த வேலையை பார்க்குறோமோ அதில் வந்து அது சார்ந்த ஐடியாஸ் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது அது எக்ஸ்ட்ராஆர்டினரியாக தெரியும். அதை அவரோட இசையில் நம்ம கவனிக்க முடியும். நான் அப்படியே பாட்டை போட்டு அவரோட எல்லா நிமிஷம் எவ்வளோ இருக்குது சாங்ஸோட நிமிஷம்னு பார்க்கும்போது தோணுன ஒரு விஷயந்தான். தேடிக்கொண்டே இருக்கிறவனுக்கு சொல்ல ஒரு கதையும் சுவாரஸ்யமான பொக்கிசமும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த ப்ராவர்பு வந்து திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ளே நினச்சி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் சூப்பரான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தேடினதன் மூலமாக தான் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல், ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிமேனன் பாடிய பாடல்.

நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேர்களே, நேரம் சரியா 9:35. அடுத்ததான் நிகழ்ச்சியில் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானை சில பாடல் கேட்கலாம்.

0: 21.4 இங்க எல்லாமே துளி.
1: அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் வந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த மேட்ச்சில் வந்து ஷென் பெல்டன் அவருக்கும் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் அவருக்கும் தான் போட்டி. ஷென் பெல்டன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவில் ஒரு நம்பர் ஒன் டென்னிஸ் பிளேயர். சிங்கிளாக அந்த ஒற்றையர் ஆட்ட பிரிவில் வந்து அமெரிக்காவில் அவர் நம்பர் ஒன்னு, வேர்ல்டு ரேங்கிங்கில் வந்து அவர் நம்பர் ஃபோரில் இருக்கிறாரு. ஜெர்மனோட அலெக்சாண்டர் ஸ்வரேவ் வந்து வேர்ல்டு டென்னிஸ் பிளேயர் ரேங்கிங்கில் நம்பர் டூ. ஸோ இதனாலே எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக எகிரி இருந்துச்சு. அன்னைக்கு கிரவுண்டில் மேட்ச்சில் வந்து ஜெயித்தது வந்து அலெக்சாண்டர் ஸ்வரேவ். அவர் வெற்றிக்கு பிறகு சொல்கிறாரு, இன்றைக்கி 99.9% பீப்புள் வந்து ஷென் பெல்டன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அமெரிக்கர்களோட ஆசையும் அதுதான் இருந்துச்சு. அவங்களோட ஆசையை நான் வந்து வெற்றியாக்கி அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் கொடுத்ததுக்காக வருந்துறேன். ஆனால் எங்களுக்கு ஜெர்மனுக்கு 30 ஆண்டுகளாக ஒரு கிராண்ட்ஸ்லாம் கூட நாங்கள் ஜெயிக்காமல் இருந்தோம். இந்த 3 மாத இடைவெளியில் 2 கிராண்ட்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் எவ்வளோ கடினமாக உழைச்சோம், எவ்வளோ துன்பப்பட்டோம், எந்த அளவுக்கு வலியை அனுபவித்தோம் அப்படிங்கிறத கடவுள் பார்த்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் எங்களுக்காக, அதனால தான் வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. இத்தனை ஆண்டுகால எங்களோட உழைப்புக்கு முயற்சிக்கு இந்த சீசனில் பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு லைன் என்ன சொல்லுவார்னா, இந்த கேலரியில் இங்கே இருந்த அரங்கத்தில் இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே ஷென் பெல்டனுக்கு ஆதரவாக இருந்து அவ்வளோ அவரோட ஜெயிக்கணும்னு நீங்கள் ஆதரவு அளித்தீங்க. ஆனாலும் நான் ஜெயித்த பிறகு எனக்கு நீங்கள் கைத்தட்டினீங்க, நான் ஆடும்போது எனக்கு எதிரான மனநிலையில் இருந்தீங்க. அந்த 99.9% பீப்புளோட சவுண்டுமே எனக்கு ஒரு எனர்ஜி ஏற்றுச்சு. ஏன்னா இவரை எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அப்போ எவ்வளோ மதிப்பு மிக்கவர் இல்லை, அவருக்கு எதிராக நம்ம விளாடுறோம், அப்போ நம்ம வெற்றியை பதிவு பண்ணால் அவங்களோட பிளெஸிங் நம்மளுக்கு இருக்கும்ல நினச்சிட்டே நான் அதை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது போல் இதை தாண்டியும் இந்த டென்னிஸ் மேட்ச்சில் ஒரு தகவல் இருக்குது, அதை ஒரு சாங் கேட்டதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: ரசிகா பாடல் கேட்டு முடித்த நேரம் 9:52. அலெக்சாண்டர் ஸ்வரே வந்து ஷென் பெல்டனுக்கு எதிராக அமெரிக்க ஓப்பன் டென்னிஸில் வந்து கிராண்ட்ஸ்லாம் ஜெயிச்சிருப்பார்ல. அதன் பிறகு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி என்னென்னா, அலெக்சாண்டர் ஸ்வரேவை பற்றி சொல்கிறாங்க. அவருக்கு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்களாம், அவருடைய 4வது வயசுலேயே அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக உடம்பு சரியில்லைன்னு போனப்போ, இவருக்கு நீரிழிவு நோய் இருக்குது, அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் இதிலேருந்து ரெக்கவர் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணுறது, நார்மலான ஹியூமன் மாதிரி பண்ணுறதெல்லாம் கஷ்டம், அதனால் ஸ்கூலுக்கெல்லாம் சேர்க்காமல் வீட்டிலேருந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, வெளியிலலாம் ரொம்ப ஜாஸ்தி விடாதீங்க, நார்மல் சைல்டு மாதிரி அவரால் இருக்காது, ஹெல்த் இம்யூனிட்டி இந்த மாதிரின்னு சொன்னோடனையும் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், டாக்டர் நீங்கள் இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றி மட்டும் பேசுங்க, அவரை வெளியில் விட வேண்டாம், ஸ்கூலுக்கு விட வேண்டாம், ஸ்போர்ட்ஸுக்கு விட வேண்டாம், கேம்ஸுக்கு விட வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, என் பிள்ளை வந்து நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை, ஆனால் அதனால் அவன் விளையாட்டு வந்து தடைபடாது, அவன் எதை விரும்புகிறானோ, எதை படிக்க விரும்புகிறானோ, இல்லை எதை விளையாட விரும்புகிறானோ, அதில் அவனை பெரிய ஆளாக ஆக்கி காட்டுவேன், அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி இப்போ 29 வயசு அவருக்கு, ஒரு 4 வயசில் சொல்கிறதுக்கப்புறம் ஒரு 25 வயசில் வந்து கிராண்ட்ஸ்லாம் வென்ற ஒரு வீரராக வந்து உருவெடுக்கிறாரு. ஜெர்மன் 30 வருஷத்துக்கு அப்புறமா வந்து கிராண்ட்ஸ்லாம் அடித்த ஒரு நாடாக பேர் கிடைக்கிறதுக்கு அலெக்சாண்டர் ஸ்வரே ஒரு காரணம். அந்த நாள் டாக்டர்கிட்ட அந்த அம்மா போட்ட சபதம், அசோக் இந்த நாள் உன்னோட காலண்டரில் அப்படின்னு அவங்க டைரியில் எழுதியிருப்பாங்கள்ல ஒரு விஷயம், அது இன்றைக்கி பளிச்சிருச்சு. ஸோ தாய் சக்தி ரொம்ப பெரிய சக்தி. ஸோ அம்மா சொல்கிறத கேட்டோன்னாலே நம்ம லைஃப்பில் பெரிய ஆளாக வருவோம் அப்படிங்கிறதுக்கு அலெக்சாண்டர் ஸ்வரே ஒரு உதாரணம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல், ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா. 9:54 சர்க்கார் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்.
1: வருது மொத்தம் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருள உடன பல்த்து.

0: 1.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் காலை 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மியூர் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப்கார் சேவை இன்று முதல்

இயக்கப்படும் என்று திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நெய்க்தா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ.

0: நேரம் 10:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க அன்பு தோழி திவ்யாவும் ஓடோடி வந்துட்டு இந்த பக்கம் திவ்யா அந்த பக்கம்
1: ஆர்ஜே விமல் குமார்.
0: எஸ் ஓகே, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னா, இருக்கு தரமான ஒரு விளையாட்டு இருக்கு. எனக்கே கொஞ்சம் டாஸ்க், நம்ம தான் இந்த கேம் எடுத்தோம், நமக்கே கொஞ்சம் டாஸ்கா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, என்ன விளையாட்டு அப்படின்றத நேர்களுக்கு சொல்லிடலாமா?
1: நிச்சயமா சொல்லிடலாம்.
0: நாங்க வந்து உங்ககிட்ட ரேண்டமா ஒரு 7 வார்த்தைகளை சொல்லுவோம். அதாவது பூ, ரோஜா, ரயில், மாங்காய், போன், நிலா, தெப்பக்குளம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்டர் மாறாமல் திருப்பி சொல்லணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. மறுபடியும் என்ன விளையாட்டு அப்படின்றத சொல்லிட்டுறேன். நான் உங்ககிட்ட ஒரு ரேண்டமான 7 வார்த்தைகளை சொல்லுவேன், அந்த அப்படியே மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சு நீங்க என்ன பண்ணணும், திருப்பி அதை எங்ககிட்ட சொல்லணும். முதல் நேயர் யாருன்னு பாத்துடலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? பூ, ரோஜா, ரயில், மாங்காய், போன், நிலா, தெப்பக்குளம். ரயில் இல்லையே, நடுவில் ஏதோ 2-3 வார்த்தை மிஸ் போங்க. சூப்பர் சூப்பர், நல்ல முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ,
2: தேங்க்யூ சோ மச்.
0: அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து?
1: செம்பு, குளம், சாலை, நீர், வாழை, ரயில், ஏழை.
3: செம்பு, யானை.
0: யானை?
1: யானை?
0: யானை எங்க இருந்து வந்துச்சு?
1: அவரு எவ்வளவு விலங்க
0: கூட்டிலிருந்து வந்துருச்சா? இன்னொரு முயற்சி பண்ணுங்க, கரெக்டா கேளுங்க பாக்கலாம்.
1: செம்பு, குளம், சாலை, நீர், வாழை, ரயில், ஏழை.
3: ஏழை, வாழை, ரயில், செம்பு, நிலம்,

0: நிலம் பூமி சூப்பர் அப்படியே உல்டாவா சொல்றாருங்க அவரு.
1: ரிவர்ஸ்ல வந்துட்டீங்கல்ல.
2: நன்றி நன்றி சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கும் சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். விமல் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் ப்ரோ.
3: ரொம்ப சந்தோஷம் உங்களை மிக நீண்ட நாட்கள் திருக்குறள் கேட்டது மகிழ்ச்சி.
1: தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.
0: ஆரம்பிச்சிடலாமா?
3: சொல்லுங்க திவ்யா மேம்.
0: மழை, ரயில், காடு, மதுரை, வான்மேகம், புத்தகம், அலைபேசி.
3: மழை, ரயில், புத்தகம், அலைபேசி, வான்மேகம், மதுரை.
0: இதுல ஒண்ணு விட்டுட்டீங்க, காடு விட்டுட்டீங்க. இருந்தாலும் நான் வரிசையா தான் சொல்லணும்னு சொன்னேன், நீங்க வரிசையா தான் சொல்லணும். ஆனா நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேம், திருவான்மூர்ல கலையரசி.
0: கலையரசி பேசுங்கள்.
1: கலையரசி கேட்கலாமா?
4: கேட்கலாம் சார்.
1: கலையரசி பதட்டமா இருக்கீங்களா?
4: இல்ல இல்ல சொல்லுங்க சார்.
1: ஹாப்பியா இருக்கீங்கல்ல?
4: மத்தபடி
1: சூப்பரா சொல்றீங்க.
0: சூப்பர் சூப்பர் கலையரசி, வாழ்த்துக்கள், நன்றி.
1: கலையரசி
4: சார் சொல்லுங்க.
1: இந்த சைலண்டா இருந்து அப்சர்வ் பண்ணாதான் கேம் சிறப்பா ஆட முடியும் ஸ்ட்ராட்டஜியோட வந்தீங்களா? சூப்பரா ஆனீங்க, வாழ்த்துக்கள்.
4: ஓகே சார், நன்றி.
0: ஓகே, ஆட்டோ சிறப்பா ஆரம்பிச்சாச்சு. அதோட நம்ம பாட்டும் கேட்டுட்டு வந்தோம்ல?
1: தாராளமா.
0: எஸ், மங்காத்தா திரைப்படத்துல இருந்து கங்கை அமரனுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: நேரம் 10:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ தான் விளையாடிட்டு இருக்கீங்க. எஸ் கெட் செட் கோல நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா 298-6-00-38 அல்லது 295-0-55-54 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. விவி சரணா?
1: அன்பு,
2: அழகு, பண்பு, படகு, கடல், உடல், குணம்.
3: அன்பு, அழகு, மடல், குணம், மடல், மலை,
0: காடு, அருவி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பாஸ்கர்.
2: ஸ்டார்டிங் ரெண்டு வேர்ட் சூப்பரா எடுத்தீங்க. அடுத்து ஃளைட்ட கட்டடத்துக்குள்ள கொண்டு போய் விட்டீங்க.
0: நன்றி, நன்றி பாஸ்கர்,
3: நன்றி, நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: மேடம் சென்னை பூந்தமல்லி கலைசாமி. இருவருக்கும் அன்பா இருந்தவனதான்
0: கலைசாமி. உங்களுக்கு
2: வணக்கம் சார்.

0: கேட்கலாமா?
1: சொல்லுங்க.
0: அன்பு, அழகு, பண்பு, படகு, கடல், உடல், குணம்.
1: அன்பு, அழகு, பண்பு, கடல், படகு, குணம்.
0: இன்னும் ரெண்டு தான்.
2: வந்துட்டீங்க, வந்துட்டீங்க, வாங்க வாங்க. பாதி கடலை தாண்டிட்டீங்க.
1: பாதி கடலை அடுத்து, பாதி கடலை தாண்ட எனர்ஜி இல்லையா?
2: பண்பு, பண்பு,
1: பண்பு, பண்பு, அன்பு, பண்பு, அழகு,
0: படகு, உடல்.
1: படகு, உடல்.
0: சூப்பர்,
2: நல்ல முயற்சி பண்ணீங்க.
1: நன்றி மேடம், நன்றி.
2: நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: இருவருக்கும் காலை வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
2: வித்யா ரவி, எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம்.
2: ரெடியா?
3: ரெடி.
2: ஓகே. மிதிவண்டி, மோட்டார், சிலம்பாட்டம், காக்கி சட்டை, வழக்கு, அஞ்சல், நகரம்.
3: மிதிவண்டி, மோட்டார், காக்கி சட்டை, நகரம். மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன்.
2: உங்களுக்கே தெரிஞ்சிருச்சா? சூப்பரா ஆரம்பிச்சீங்க. இன்னொரு தடவை வேணா சொல்லட்டுமா? மிதிவண்டி, மோட்டார், சிலம்பாட்டம், காக்கி சட்டை, வழக்கு, அஞ்சல், நகரம்.
3: மிதிவண்டி, மோட்டார், காக்கி சட்டை, நகரம்.
2: இந்த வடிவேல் காமெடி ஒன்று வரும். திரும்ப திரும்ப சொல்ற, திரும்ப திரும்ப சொல்ற. நீ ஃபர்ஸ்ட் எதை சொன்னீங்களோ அதே தான் சொல்லியிருக்கீங்க. பட் நல்லா முயற்சி பண்ணீங்க வித்யா ரவி, நன்றி.
3: Thank you.
2: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: காலை வணக்கம் திவ்யா மேடம் அண்ட் விமல் சார்.
0: வணக்கம் சார்.
4: ரொம்ப நாள் ஆச்சு, காலையிலே வந்துட்டீங்க. ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: ஓகே சார், நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சே வந்துட்டேன்.
4: நன்றி. ஓகே, நான் சொல்லட்டுங்களா? மிதிவண்டி, மோட்டார், சிலம்பாட்டம், காக்கி சட்டை, அஞ்சலகம், வழக்கு, நகரம்.
2: கரெக்டா சொல்லிருக்கீங்க, ஆனா வந்து வழக்கு, அஞ்சல், நகரம்.
0: நாவலூர், கல்லுப்பட்டி, ரஸ்தா, தாராபுரம், மதுரை, சென்னை, நெல்லை.
4: நாவலூர், கல்லுப்பட்டி, தாராபுரம், மதுரை, சென்னை. ஒன்னே ஒண்ணு விட்டுட்டேன்.
0: இல்லையே, ரஸ்தா, நெல்லை, ரெண்டு விட்டீங்களே.
4: நாவலூர், கல்லுப்பட்டி, நெல்லை, தாராபுரம், மதுரை, சென்னை.
0: ரஸ்தா விட்டுட்டீங்களே.
4: என்ன ஊர் சார்? தத்தாவா?
0: ரஸ்தா,
2: ரஸ்தா, ரஸ்தா
4: அப்படின்ற ஒரு ஊரா?
0: ஆ,
4: நத்தம்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: கண்டிப்பா வந்து உங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் விளையாடணும் அப்படின்னு. என்ன விளையாட்டு அப்படின்றத மறுபடியும் சொல்லிட்டு ரேண்டமா ஒரு ஏழு வார்த்தையை சொல்லுவோம். அது என்ன வேணா இருக்கலாம், நாங்க சொல்லுவோம், நீங்க என்ன பண்ணும் அது மனப்பாடம் பண்ணி அந்த வரிசை மாறாம அப்படியே சொல்லணும். அது மட்டும் தான் செய்யணும். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, அதிரடியா விளையாடிட்டு இருக்காங்க விமல். அடுத்து நம்ம ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாமா?
0: தாராளமா, சூப்பரான பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க. இது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.
2: எஸ் உங்களுக்காக என்னை அறிந்தால் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில தாமரையுடைய வரிகள்ல விஜய் பிரகாஷ் மற்றும் கானா பாலா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: வணக்கம்
1: ஜப்பான் விளையாட்டு தொடர் வண்டி பேருந்து கட்டிடம் எறும்பு சர்க்கரை
2: ஜப்பான் விளையாட்டு மிதிவண்டி பேருந்து கட்டிடம் எறும்பு கட்டிடம்
1: எறும்பு கட்டிடமா எறும்பு எத்தனை தடவை கட்டிடம் கட்டும்
2: சரி இன்னொரு முறை சொல்லுங்க

0: ஜப்பான் விளையாட்டு தொடர்வண்டி பேருந்து கட்டிடம் எறும்பு சர்க்கரை.
1: ஜப்பான் விளையாட்டு தொடர்வண்டி பேருந்து எறும்பு கட்டிடம் சர்க்கரை.
0: கரெக்ட் தான், பட் கட்டிடம்க்கு அப்புறம் தான் எறும்பு வரும். எறும்புக்கு அப்புறம்
1: ஒன்னு மாத்திட்டேன்.
0: சூப்பர் சூப்பர் தமிழேந்தி, நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஐயா சொல்லுங்க, ஐயா கேட்கலாமா? ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா.
3: ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா.
0: இன்னும் ரெண்டு தான்.
3: இந்தியா, ஜெர்மனி.
2: ஜெர்மனி முதல்ல போட்டீங்களே, இந்தியா பக்கத்துல இருக்க ஒரு நாட்டை போட்டு விடுங்க.
3: இலங்கை.
2: குட்டி நாடு இல்ல, கொஞ்சம் பெரிய நாடு மக்கள் தொகையில.
3: மக்கள் சீனா.
0: இன்னும் ஒன்னே ஒன்னுதான். ஜப்பான் சொல்லிட்டீங்க, ஜப்பான் தான் ஃபர்ஸ்ட்.
2: கிரிக்கெட்ல சாம்பியன் இவங்க எல்லாம் முடிசூடா மன்னர்கள்.
3: ஆஸ்திரேலியா.
0: சூப்பர் சூப்பர், நல்ல நல்ல விளையாட்டு
2: கொடுத்து உங்களை அப்படியே கயிறு கட்டி கிணத்துல இருந்து மேல தூக்கி இருக்கு.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம்மா, நான் ரதி பாலாஜி பேசுறேன், மடுமா நகர்ல இருந்து.
0: ரதி பாலாஜிமா, ரெடியா?
4: நல்லா இருக்கீங்களாமா ரெண்டு பேரும்?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோம்மா.
0: கேட்டலாமா?
4: கேளுமா.
0: மிளகு, காரம், கரும்பு, இனிப்பு, உப்பு, தேன், வான வேடிக்கை.
4: பட்டாசு
0: ஒண்ணு. சொல்லவே இல்லையே, என்ன விளையாட்டுன்றதே. அவங்க புதுசா ஏதோ சொல்றாங்க நமக்கு. ரதிபாலாஜிமா, நாங்க இப்ப இந்த வார்த்தை எல்லாம் சொன்னோம்ல, இந்த வார்த்தையை நீங்க அப்படியே மாறாம மாத்தாம திருப்பி சொல்லணும். மிளகு, காரம், கரும்பு, இனிப்பு, உப்பு, தேன், வான வேடிக்கை.
4: மிளகு, காரம், உப்பு, தேன், சொன்னீங்களா?
0: வந்துட்டீங்களா?
4: வான
0: வேடிக்கை. ஓகே, நடுவுல ரெண்டு வார்த்தை விட்டீங்க. கரும்பு, இனிப்பு. நல்ல முயற்சி பண்ணீங்கம்மா, நன்றி. ஓகே, நேர்கள் ரொம்ப அருமையா அற்புதமா விளையாடிட்டு இருக்காங்க. சோ இதுதான் கேம் மக்களே. நாங்க உங்ககிட்ட வந்து ஒரு ரேண்டமான ஏழு வார்த்தைகளை சொல்வோம், நீங்க என்ன பண்ணுவோம் அதை ஆர்டர் மாறாம அப்படியே எங்ககிட்ட சொல்லணும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 298-600-38 அல்லது 298-502-554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. ஒரு சிறிய அறிவிப்பு. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ரயில், காடு, மதுரை, வான்மேகம், புத்தகம், அலைபேசி.
1: சொல்லட்டுமா? மலை, ரயில், காடு, மதுரை, வான்மேகம், புத்தகம்,
0: இப்ப நம்ம எதுல பேசிட்டு இருக்கோம்? அவ்வளவுதான். சூப்பர், நன்றி சார், நன்றி.
2: சங்கரகோயில் போறதுன்னா அந்த ரூட்ல போயிருக்கீங்க?
1: இல்ல சார், அந்த ரூட்லயும் போகலாம், இந்த கோவில்பட்டி வழியாவும் போகலாம். ஆனா அந்த ரூட் வந்து திருநெல்வேலி டு சங்கரகோயில் ரோட்ல ரஸ்தாங்கிற ஒரு ஊரே இருக்கு.
0: ரஸ்தா,
2: நன்றி,
0: எங்களுக்கு ஒரு புது தகவலை கொடுத்திருக்கீங்க. நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கங்க, திருநெல்வேலி ஊர் கணபதிங்க. இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் கணபதி.
2: ஆரம்பிக்கலாமா? எஃப்எம், ஏஎம், பிஎம், நியூயார்க் கிளாக், வாட்ச், வாஷிங்டன்.
3: எஃப்எம், ஏஎம், அது யூஆர் வாஷிங்டன், அது மட்டும்தான் ஞாபகம் வருது.
2: ஏஎம்க்கு ஆப்போசிட் என்ன? வாட்ச்ல ஏஎம் அலாரம் வச்சீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன வைப்பீங்க? மார்னிங் டைம்ல ஏஎம் வைப்பீங்களா? அதே மாதிரி மதியத்துக்கு அப்புறம் ஈவினிங் ஆனா என்ன சொல்லுவீங்க?
3: மாலை.
0: மாலை இங்கிலீஷ்ல அலாம், அலாம்
3: சொல்லுவாங்களா? ஈவினிங்.
2: அதான் ஏஎம்க்கு ஆப்போசிட் அப்ப என்ன? அதுல
3: நல்ல
0: முயற்சி பண்ணுங்க. நன்றி சார் கணபதி. ஓகே, வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேரு?
4: திருவேட்டூர் பத்மாவதி. வெண்ணுசாருக்கும் திவ்யாவுக்கும் மூணு வணக்கம்.
0: மூணு வணக்கம். பத்மாவதிமா, ரெடியா?
4: நிலகுறியாமா, நிலகு ரெண்டு பேரும் நிலகுறீங்களா?
2: சூப்பரா இருக்கும்.
4: நான் நிலகுறமா. சொல்லுமா.
0: சொல்லிடலாமா?
4: சொல்லுமா, கொஞ்சம் சொல்லுவா, சொல்லி பாப்போம்.
0: சரி, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே சொல்றேன். மிளகு, காரம், கரும்பு, இனிப்பு, உப்பு, தேன், வான வேடிக்கை.
4: மிளகு, காரம்,
0: அப்படியே ஒண்ணு ஒண்ணா. சரி, மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. மிளகு, காரம், கரும்பு. மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க. இனிப்பு, உப்பு, தேன், வான வேடிக்கை.
4: மிளகு, காரம், கரும்பு, உப்பு, தேனு, வான வேடிக்கை.
0: அதுக்கு நடுவுல ஒண்ணு வருமே.
4: என்ன கண்ணது? நான் சொல்ல,
0: உப்பு.
4: உப்பு, உப்பு, உப்பு.
0: சூப்பர், நன்றி, நன்றி.
4: ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா?
4: சாப்பிட்டேன் சார்.
0: நன்றிமா, நன்றி. மனப்பாடம் பண்ணி அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டலாம் சொல்றாங்க. ஓகே, அடுத்து உங்களுக்காக சாமி ஸ்கொயர் திரைப்படத்துல இருந்து தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில விவேகோடைய வரிகள், சஞ்சித் ஹெஜ் மற்றும் ரீட்டா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஓகே, ஆரம்பிச்சாச்சு. என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் நம்ம? இருங்க, இப்ப சொல்லுங்க.
2: மெமரி டெஸ்ட்.
1: தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் கண்டிப்பா சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ் மெமரி டெஸ்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0

0: 554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. நேரம் சரியா 10:46 ஆயிட்டிருக்கு. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: குலப்பா வெங்கடேஷ் மேடம். இருவருக்கும் வணக்கம்.
0: வெங்கடேஷ்
1: சொல்லுங்க மேடம்.
0: ரெடியா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பூ, ரோஜா, ரயில், மாங்காய், போன், நிலா, தெப்பக்குளம். மறந்து போச்சா? சூப்பர், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். ஆமாம்மா,
0: ரெடியா? பத்மா
2: ரெடிமா, சொல்லுங்க.
0: பூ, ரோஜா, ரயில், மாங்காய், போன், நிறுத்தி நிதானமா சொல்லட்டுமா? பூ, பூ, பூ, ஃபர்ஸ்ட் பூ. ரோஜா, ரயில், மாங்காய், போன், நிலா, தெப்பக்குளம்.
2: பூ, ரோஜா, மாங்காய், நிலா, தெப்பக்குளம்.
0: ரெண்டு வார்த்தையை விட்டுட்டீங்களே.
2: தெப்பக்குளம்.
0: நல்ல முயற்சி, நன்றி பத்மாதிமா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? குயில் கோபி பேசுங்கள். விமல்,
4: குயில் கோபி கேக்கலாமா?
5: சொல்லுங்க.
4: தேநீர், காஃபி, ஆவாரம் பூ டீ, செம்பருத்தி டீ, அருகம்புல் டீ, மசாலா டீ, இஞ்சி டீ.
5: எத்தனை?
4: எல்லா டீயும் குடிச்சிருக்கேன், அதனால நீங்களும் சுவை பார்த்து சொல்லுங்க.
5: மசாலா டீ, அருகம்புல், மசாலா, இது
4: இது என்ன மாஸ்டர் ஏதோ கையை காட்டின மாதிரி சொல்றீங்க.
0: பாடல் காத்துட்டு யுவன் சங்கர் ராஜோட இசையில நா முத்துக்குமார் வரிகள்ல ஹரிச்சரண், நவீன், ஆண்ட்ரியா அண்ட் பார்கவி இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்காள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: இங்க எல்லாமே தூளு.

0: நிறைய விஷயங்கள் பேச போறீங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல்களும் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 எனர்ஜி இருங்க, இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. எதுவா இருந்தாலும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளையுமே புதுசான ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, அனுபவத்துல சொல்றேன், எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதை பின்பற்றுங்க. அதுக்கப்புறம் இந்த வெயிலோடைய தாக்கம் அது குறையாது, நம்மளை விடவும் விடாது. அதனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப அறிவுரையாக சொல்லிக்கிட்டு இருக்கணும் விமல்.
1: இல்லை இல்லை, நல்ல விஷயங்களை சொல்கிறீங்க, அதை அப்படியே காற்றுல கலந்து மனிதர்களுக்கு வந்து உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக சொல்கிறீங்க, நல்ல விஷயம்.
0: கண்டிப்பா. ஓகே, அதே மாதிரி உங்களுக்காக நம்மளுடைய ரெயின்போல அடுத்தடுத்து பல விஷயங்களும் காத்துட்டு இருக்கு. ஸோ ஏஷியன் கேம்ஸ்ல நம்மளுடைய இந்தியாவுக்காக அதை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுக்கும் இன்னைக்கு நான் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நிறைய பேர் நமக்காக வெள்ளிப்பதக்கம், தங்கப்பதக்கம், பிரான்ஸ் எல்லாம் வந்து வென்று கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய சார்பா வாழ்த்துக்களையும் அவங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுப்போம். எப்பவுமே பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் பீப்புளோட இருங்க, பாசிட்டிவ் மைண்டோடுங்க, பாசிட்டிவா

அது மட்டும் ஓகே. சரி, இப்போ உங்களுக்காக டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. அஸ்வின் மாரிமுத்தோட இசையில் லியோன் ஜேம்ஸோடைய, சாரி, அஸ்வின் மாரிமுத்து இயக்கிய திரைப்படம் இது. கம்போசர் யார் அப்படின்னா லியோன் ஜேம்ஸ். அவங்களுடைய இசையில் விக்னேஷ் சிவனுடைய வரிகளில் அனிருத் பாடிய பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாம் சமதூள்.

0: நேரம் காலை 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தொடங்கப்பட்ட காலை உணவு திட்ட உருவாக்கத்தின் மூலம் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் 15,30,000 மாணவ மாணவியர்கள் கூடுதலாக பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப் கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 6 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 67 ரன் எடுத்துள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்கிதா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனே

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர். பாரதியார் அவர்களோட வரிகள் கேட்கும்போதே நம்மளோட அந்த நெஞ்சுரம், அந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பரவசம் ஊறுதில்ல. என்றைக்குமே இங்கே லிவ் த மொமெண்ட்டு, இந்த நொடி, இப்போ இருக்கிற நிஜம் இருக்குல்ல, அதிலிருந்து தான் நீங்கள் உங்களை உருவாக்கிக்க முடியும். உங்களுடைய கடந்த காலத்தோட இழப்புகள்னாலேயோ இல்லை எதிர்காலத்தோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள்னாலேயோ இந்த நொடியை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த நொடியில் நம்ம சக்திக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டே இருக்கும்போது தான் உங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக மாறும், உயரத்துக்கு போகும். நிகழ்ச்சியில் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்கள் இசையில் பாடல் கேட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். நம்ம டாப்பிக்கை சொல்லணும்ல, ஆமாம், உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு நீங்கள் கடைபிடிக்கிற உத்தி இதுதான் நம்மளுடைய டாபிக். நிகழ்ச்சியில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், 2952-0544 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டு தொடர்ந்து நிறைய காலர்ஸ்கிட்ட பேசலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy in Government of India invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: நேர்களே, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இறக்கம் உண்டு, எந்த துன்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. பாரதியார் அவர்களோட வரிகள். நம்ம வாழ்க்கையில் வேலை சார்ந்து ஓடிக்கிட்டே இருப்போங்க. அப்போ நம்மளை புத்துணர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு சில ரோல் மாடல்ஸ், இன்ஸ்பிரேஷன்ஸ், மென்டார்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வரலாறுலேயும் இருப்பாங்க, நிகழ்காலத்துலேயும் இருப்பாங்க. பாரதியார் அவர்களோட ஒவ்வொரு கவிதை புத்தகங்களாகட்டும், அவரோட கட்டுரை வடிவங்களாகட்டும், இல்லை அவரோட வாழ்வியலாகட்டும், அவருடைய புறப்பாடாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். எழுத்தின் வழியாக, கருத்துக்களின் வழியாக. அதை நீங்கள் நன்கு உணர்றதுக்கு ஒரு இடம் அப்படின்னா திருவல்லிக்கேணியில் பாரதியார் நினைவு மண்டபம். நான் வந்து

ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வாரம் வந்து போயிருந்தேன். திரும்ப எனக்கு இன்னொரு ஒரு உலகம் அவர்கிட்ட இருந்து கிடைக்குது. அந்த உலகம் என்னென்னா, எழுத்து தான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு தீர்மானித்தேன்னா அது அமரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். அவருடைய எல்லா கடிதங்கள்லேயும் சரி, யார்கிட்டையும் நலன் விசாரிக்கிறதுலேயும் சரி, பத்திரிகைக்காக பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் சரி, உன் அமரத்தன்மை வாழ்க, அமரத்தன்மையோடு இரு அப்படிங்கிறத பாட்டுலையும் அவர் எழுதியிருப்பார். அந்த மமர நிலை அப்படிங்கிறத நம்ம அதை சேர்த்து படிக்க பிரித்து எடுக்கும்போது அமர நிலை அப்படின்ட்டு இருக்கும். அதாவது நீ வாழும் காலத்திலே அதை தாண்டின ஒரு செயலுக்கு நீ உன்னை ஒப்படைச்சிட்டன்னா அந்த அமரத்தன்மையை நீ அடைவாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் வந்து அவரோட எழுத்துக்களில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் தான் நண்பர்களை ஒவ்வொருத்தரையே எப்படியெல்லாம் தொடர்பு கொள்கிறாரோ, அந்த லெட்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் அந்த டேட்டு பிளேஸ் இருக்கும்ல, அதனுடைய முதல் வாக்கியம் இப்படி தான் ஆரம்பிப்பார் அவர். அவருடைய நம்பிக்கை, அவருடைய செயல், அவருடைய வாசிப்பு எல்லாமே தமிழுக்குள்ளேருந்து புறப்பட்டது. பல மொழிகள் வந்து அவர் வந்து அதுக்கடுத்து படிக்கிறாரு, மேலை நாட்டு கவிஞர்களை படிக்கிறாரு, தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வர்றாரு. நிறைய சிறப்புகள் இருக்குது. அது உங்கள் துறையில் நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதுமையான அப்டேட்டை வந்து பாரதியார் நினைவு மண்டபம் வச்சுருக்குது. அந்த மாதிரி சில இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது மென்மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியோட உங்கள் வேலையை செய்வீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து, எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இசையில், கங்கை அமரன் வரிகள், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: அப்படின்னால இனி எல்லாமே தூளு.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ரெயின்போ எஃப்எம் 102.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ கேட்கலையா?
2: நேரம் சரியா 11:20 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில டாபிக் என்ன கொடுத்திருந்தோம்னா, வேலையை சிறப்பா செய்யறதுக்கு நீங்க கடைபிடிக்கிற உத்தி, இதுதான் டாபிக். நிகழ்ச்சியில காலர்ஸ் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னொரு எண் 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். இணைப்பு என்ன 0444 சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில இதய கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இளையராஜா இசையில பாவலர் வரதராசன், எழுத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

அப்பா நமது நம்மளோட மனசை வந்து ஒரு தைலத்தை மயிலிறகளை வச்சு ஒரு தடவி கொடுத்த மாதிரியான பாடல்கள் வந்து ஒரு ஒரு சில பாடல்களில் நம்ம உணர முடியும். அப்படியான ஒரு பாடல் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து வானுயர்ந்த சோலையிலே கேட்டு முடித்த நேரம் 11:26. இப்படியே சூப்பரான சாங்ஸ் நிறைய பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம். விசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தால நீங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து உங்களை புத்துணர்ச்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல நான் வந்து புத்தகத்தின் மூலமாக ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியான ஜோன் வச்சு

பாரதியார் நினைவு மண்டபம், இந்த மாதிரி எழுத்தாளர்களோட நினைவு மண்டபம் போகிறதும் வந்து கொஞ்சம் ரொம்ப பிடித்தமான செயல். அதே போல் ராஜாஜி ஹால், ராஜாஜி ஹாலை நீங்கள் வந்து போனாலே அங்கே சிஎம் நிறைய பேரோட நிறைய ஆளுமைகளோட கடைசி தருணத்தை வந்து மக்கள் வந்து அவங்களோட மரியாதையை செலுத்திட்டு போகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த வந்து நீங்கள் போனாலே ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அதாவது பல மக்களும் ஒரு தலைவரை நேசிப்பாங்க, ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க, ஒரு ஆளுமையாக ஒருத்தங்களை பார்ப்பாங்கன்னா அவங்க தான் லைஃப்பில் நேரத்தை எப்படி கொடுத்தாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க வாழ்நாள் முழுக்க மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி அதற்காக நேரத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம தேவையற்ற விஷயங்களுக்கு நேரம் கொடுக்காமல் இருந்து தேவையான அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு நேரத்தை கொடுத்தோன்னா எல்லோராலும் அங்கீகரிக்கப்படுவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னா நம்மளோட நேரத்தை மிக கவனமாக நம்ம கையாளணும். நேரத்தை சரியாக கையாளுறவங்களை விதி வந்து தூக்கி விடும், மக்களும் தூக்கி விடுவாங்க, கடவுள் வந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு போவார். இப்படியான சில இடங்கள் வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு போங்க, நீங்கள் இன்னொரு ஃபீலை வந்து உணர முடியும். நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் உங்களுக்குள்ளே உணர்தல்னு ஒன்று இருக்கும்ல, உங்கள் கால்தடம் படும்போது அதை நீங்கள் உணர முடியும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பாடல் கேட்கலாம் ஒரு பிரேக் அப்புறமா.

நேர்களே, நேரம் சரியா 11:35. இடங்கள் பார்க்கறத பற்றி நம்ம பேசணும் இல்லையா? அதில் வந்து 4 வருடங்களுக்கு பிறகு ஒரு இடத்த போய் பார்க்கும்போது அந்த இடம் இன்னும் நிறைய விஷயங்களை, நிறைய புதுமைகளை நம்மளுக்கு கற்றுத்தருது. அப்போது நீங்கள் உங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்க சில புக்ஸு நீங்கள் பாஸ்டில் படிச்சிருக்கலாம். ஆனால் அதே புக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுது, அந்த புக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறீங்களா, அந்த புக்கை ஒரு கேப்புக்கு அப்புறம் திரும்ப படிங்களேன், அது இன்னொரு விஷயத்தை கற்று தரும். நிறைய பிஸ்னஸ்மேன்ஸு, நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண விஷயங்கள்னு பேசுவாங்கள்ல, இன்றைக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச புக்கை திரும்ப எடுத்து படிக்கும்போது அது பிஸ்னஸ்க்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுது அப்படிம்பாங்க. உதாரணமாக வாலி அவர்களோட நானும் இந்த நூற்றாண்டும், வாலி தன்னுடைய பாடலாசிரியர் அனுபவம், திரைத்துறையில் தேடிய பயணம், அதை பற்றி சுயசரிதமாக அவர் எழுதியிருக்கிற ஒரு பதிவு. அதில் வந்து தொழில் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அவர் எப்படி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதியிருப்பார். அதாவது ஒரு வாய்ப்பை உருவாக்குறது

0: நீங்கள் திறமைசாலி, உங்களைப் போல பல பேர் திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் அந்த நபர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கும். அந்த குணாதிசயத்தில் ஒரு தனித்தன்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். அது உங்களோட செயலை விட நேர்த்தியான ஒன்றா குணமும் இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அங்கே தான் அந்த வாய்ப்பு வந்து உருவாகும். அப்போது இந்த மாதிரி ஜாம்பவான்கள் எழுதின புத்தகங்களாக இருக்கலாம், இல்லை பெரிய ஆளுமைகளோட நினைவு மண்டபமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு டூரிஸ்ட்டு பிளேஸாக இருக்கலாம், மாமல்லபுரம் அந்த மாதிரி பாறைகள், இல்லை உயிரியல் பூங்கா அந்த மாதிரி விலங்குகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அங்கே நீங்கள் போயிட்டு வாங்களேன், அது உங்களுக்கு ஒன்று கற்றுத்தரும், அது உங்களை இன்னும் புத்துணர்ச்சியோடு ஓட வைக்கும். நிகழ்ச்சியில் வந்து பேசினது போதும் பாடல் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெடியாக இருப்பாங்க லிசனர்ஸ். 11:37 அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், இளையராஜா அவர்கள் இசையில்.
1: சின்ன

11:47 இணைஞ்சிருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில். தன்னை நேசிக்க கற்றல். உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காத, உன் இருப்பை துளியும் உணராத மனிதர்களுக்காக உன்னை நீயே ஏன் தண்டித்துக் கொள்கிறாய்? நிறுத்து, அந்த சுயவதையை இப்போதே நிறுத்து. உன்மேல் அவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறையும் விருப்பமும் இருந்திருந்தால் எத்தனையோ தடைகளை தாண்டி அவர்கள் எப்போதோ வந்திருப்பார்கள். வரவில்லை என்பதே ஒரு தெளிவான பதில்தானே. நீ ஏன் அதை ஏற்க மறுக்கிறாய்? இரவு பகலாக குழம்பி கற்பனைகளை வளர்த்து உன் மனதை பிசைந்து செத்து செத்து பிழைக்கலாம் நீ. ஆனால் ஒன்று புரிந்துகொள், அங்கு அவர்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. உன்னுடைய இந்த மரண தவிப்பு அவர்களுக்கு தெரியப் போவது இல்லை. உன் கண்ணீரின் ஈரம் அவர்களுக்கு அது ஒருபோதும் உரைக்காது. பின் ஏன் மனதை இப்படி ரணப்படுத்துகிறாய்? அவ்வளவுதான், கடந்து போ. முன்னோக்கி நடந்து கொண்டே இரு. பிரபஞ்சத்தின் கணக்கில் அது உனக்காக எழுதப்பட்டிருந்தால் எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. காலம் அதை தானாகவே உன் மடி தேடி கொண்டு வந்து சேர்க்கும். வரவில்லையா, அது உனக்கானது இல்லை என்று அமைதியாக ஏற்றுக்கொள். உனக்கு சொந்தமில்லாத ஒன்றை பற்றி இனி கவலைப்பட்டு ஆகப்போவது ஏதுமில்லை. ஆழமாக மூச்சு விடு. முதலில் உன்னை நீ நேசி. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து.

நேரம் சரியாக 11:54. எல்லா நாட்களும் நான் நினைத்தபடி நகரவில்லை. எல்லா மனிதர்களும் நான் விரும்பியபடி வளம் வரவில்லை. அப்போது உலகில் ஏதுதான் என் போக்கில் இருக்கக்கூடும் என பெரும் ஏக்கம். உண்மையில் பார்த்தால் அது நான் மட்டும்தான். எனக்கேற்றபடி எனக்காக இயங்கக்கூடிய எனக்காக ஒரே துணை ஒரு ஆழ்ந்த இருளில் என்னை நான் மீட்டெடுத்த போது. நிகழ்ச்சியில் வீர தாலாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களே, உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுற நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நாம் மீண்டும் ஒரு மணிக்கு திரைக்காணம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை வழங்க ஆர்ஜே வந்துட்டாங்க, ரெடியாக இருக்காங்க. நம்ம மீண்டும் ஒரு மணிக்கு சந்திக்கலாம் நேர்களே. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நேரம் 12 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தொடங்கப்பட்ட காலை உணவு திட்ட உருவாக்கத்தின் மூலம் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் 15,30,000 மாணவ மாணவியர்கள் கூடுதலாக பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப்கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் டேபிள் டென்னிஸ் அணி 3-2 என்ற கணக்கில் தாய்லாந்தை வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டிகள் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 12 மணி 2 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று ஈஷ்ரம் திட்டம் குறித்த சில முக்கிய விவரங்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். இந்திய அரசின் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களுக்கான தேசிய தரவுத்தளத்தை

0: நேஷனல் டேட்டாபேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் உருவாக்குவதற்காக கடந்த 2021 ஆகஸ்ட் 26 அன்று ஈஷ்ரம் தளத்தை தொடங்கியது. இந்திய அரசின் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நாட்டின் அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களின் அதாவது அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸின் புள்ளி விவரங்களை ஒருங்கிணைக்க உருவாக்கிய ஒரு தேசிய தரவுத்தளம்தான் இந்த ஈஷ்ரம் தளம். இதில் பதிவு செய்யும் தொழிலாளர்களுக்கு தனித்துவமான யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் மற்றும் ஈஷ்ரம் அட்டை வழங்கப்படுகிறது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவென்று கேட்கலாம். ஈஷ்ரம் அட்டைதாரர்களுக்கு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு அல்லது முழுமையான நிரந்தர ஊனத்திற்கு சுமார் 2 லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படுகிறது. 60 வயதிற்கு பிறகு மாதந்தோறும் சுமார் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டத்தில் இணைவதற்கு இந்த தளம் வழிவகை செய்கிறது. அவசர காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் நிவாரண தொகைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க இது உதவுகிறது. ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா போன்ற பிற அரசு திட்டங்களின் பலன்களை எளிதாக பெற இந்த அட்டை உதவுகிறது. இதை பெறுவதற்கான தகுதிகள் என்ன? முதலாவதாக, கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், தள்ளுவண்டி வியாபாரிகள், விவசாய கூலிகள் என அமைப்பு சாரா துறை தொழிலாளராக இருக்க வேண்டும். வயது வரம்பு 16 முதல் 59 வயதுக்குள் இருக்க வேண்டும். இபிஎஃப்ஓ அல்லது இஎஸ்ஐசி போன்ற முறைசார் நிறுவனங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை கேட்கலாம். ஆதார் அட்டை, ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண், வங்கி கணக்கு விவரங்கள். இதற்கு பதிவு செய்யும் முறை குறித்து நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். அதிகாரப்பூர்வ இணையதளமான ஈஸ்ரம் .gov.in அதாவது ESHRAM.gov.in என்ற வலைதளத்திற்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் உள்ள ரெஜிஸ்டர் ஆன் ஈஸ்ரம் என்ற இணைப்பை கிளிக் செய்யவும். உங்களது ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண் மற்றும் ஓடிபி சரிபார்ப்பை முடிக்கவும். உங்களது கல்வி தகுதி, தொழில் மற்றும் வங்கி விவரங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும். உடனே உங்களது ஈஷ்ரம் அட்டை தயாராகிவிடும். அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அருகிலுள்ள பொது சேவை மையம் அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாகவும் இதற்கு இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று ஈஷ்ரம் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
2: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
3: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவள போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
7: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா.
3: சரி, பேச்சு கொடுப்போம்.

0: திவ்யா, ஃபெயில் ஆயிட்டேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
1: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
0: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
1: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம். மறுபடியும் எது கழுவுற?
0: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
1: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: 720 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 பண்பலை இணை ஒளிபரப்பில் தினம்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா. நேரம் 12:12 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியா, வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ என்னடா இன்னும் வந்து வரிசையாக பாட்டு ஓடுது, மியூசிக் ஓடுது, ப்ரோமோ ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில உறவுகள் வந்து சண்டையால் பிரியுங்க, சில உறவுகள் வந்து புரியாமையால் பிரியும், இன்னும் சில உறவுகள் இருக்குது அது வந்து பேசிக்காமலே முடிஞ்சு போயிடும். ஆனால் எத்தனை நாள் ஆனாலும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு தடவை திரும்பி போய் பேசுவோமா? இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்களே, சடனாக பேசாமல் போயிட்டாங்களே, ஒரு டைம் திரும்பி போய் பேசுவோமா? எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி பேச முடியுமா அப்படிங்கிற ஆசை வந்து நம்மளுக்குள்ளே இருக்கும். ஆனால் தயக்கம் வந்து அப்படியே தடுக்கும் பாருங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, திரும்பவும் அதே பிரச்சனை வந்துருமோ, நம்ம தான் முதல்ல போய் பேசணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி வந்து நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். ஆனாலும் அந்த ஆசையை தடுக்கிறது நம்மளோட ஈகோ.

0: பயமா இல்ல பழைய காயங்களா இல்ல நம்மளோட சுயமரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்போம். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில இதை பத்தி தான் பேச போறோம். சண்டை போட்டு பிரிஞ்சவங்க கிட்ட திரும்பி போய் பேசணும்னு ஒரு ஆசை இருக்குங்க, ஆனாலும் தயக்கமா இருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, எது உங்களை தடுக்குது, எது உங்களை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட மனசு விட்டு பேச போறீங்க அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு, அதாவது 40 நிமிஷத்துக்கு. 12:13 ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஹாய் ஸ்நேகிதி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு நம்பர் சொல்றதுக்குள்ளேயே வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 044 முன்னிணைப்பு போட்டு 298-6-0038 மற்றும் 295-2-5-5-4 இந்த 2 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என் கூட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார் எங்கேருந்துன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ வணக்கம், யார் எங்கேன்னு பேசுறீங்கம்மா?
1: சசிகலா
0: பேசுறேன் மேடம். சசிகலா
1: பேசுறீங்க,
0: நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா
1: இருக்கீங்களா?
0: டாபிக் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்க கிட்ட திரும்பி போய் பேசணும்னு ஆசை இருக்கு, ஆனாலும் தயக்கமா இருக்கு. அப்படின்னா
1: அது வந்து என்னன்னா, இப்ப வந்து நாம வந்து போய் விட்டு கொடுத்து நாம போய் பேசணும்னு நினைப்போம், ஆனா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றது இருக்குல்ல. நம்ம வந்து ஐயோ சரி நம்ம சண்டை போட்டுட்டோம், நம்ம போய் அவங்க கிட்ட போய் பேசலாம்.
0: தெரியாம போட்டுட்டப்பா, ஒருவா ஒரே ஒரு வாட்டி பேசுப்பா.
1: அதாவது வந்து இன்று இருப்பா நாளை இல்லைன்றது இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து யோசிப்போம். சரி நம்ம நம்மளும் பேசிட்டோம், அவங்களும் பேசிட்டாங்க, சரி நம்ம தான் போய் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் பேசுவோமே நம்ம நினைக்கும் போது, நம்ம போய் பேசும்போது அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். அதுதான் மேடம்,
0: அதுதான் அந்த தயக்கம் தான்.
1: அப்படிதான் நினைப்பேன் நான் எல்லாம். அப்படிதான் எனக்கு வந்து இப்போ நான் வந்து அத கோவத்துல பேசிடுவேன், அடுத்த நிமிஷமே அத மறந்துடுவேன்.
0: நல்ல குணங்க, நல்ல குணம்.
1: எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா.
0: ஆமா ஆமா.
1: அப்ப வந்து நாம வந்து போய் உடனே போய் பேசிடுவோம், நீ என்ன என்கிட்ட வந்து பேசுற
0: பேசுறீங்க.
2: பெரும்பாக்கம் வனஜா, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன்.
0: சூப்பரா இருக்கீங்க, வாய்ஸ்லயே தெரியுது, சொல்லுங்க.
2: இந்த இது கேட்ட உடனே எனக்கு வந்து 2 தங்கச்சி இருக்காங்க. ஒரு தங்கச்சிக்கும், அதாவது என்னுடைய பெரிய தங்கச்சிக்கும் எனக்கு ரெண்டுக்கும் வந்து சண்டை வந்ததுன்னு
0: வச்சுங்களேன்,
2: அது வந்து நான் வந்து விட்டு கொடுத்துருவோம், நானும் பேசிடுவேன் அவளும் பேசிடுவா. ஆனா எங்க லாஸ்ட் தங்கச்சி வந்து பாத்தீங்களா,
0: ஒரு வருஷம் ஆயிடுச்சு.
2: அதனால நாங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ஒன்னா வளர்ந்தோங்க, அது கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் இது கேப் விட்டு வளர்ந்ததுனால வந்து அது அந்த மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து என்ன சொல்றதுன்னா ஈகோ தான்.
0: ஈகோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. தங்கச்சி தானே, நம்ம தங்கச்சி தானே, போனா போகுது.
2: நன்றி மேடம்.
0: நன்றிமா.
2: நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: இந்த மாதிரி கூட பிறந்தவங்க கூட வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஈகோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் போனா போகுது, லேட்டாக பிறந்தாலும் தங்கச்சி தானே, பேசி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்கம்மா?
3: நான் பரமக்குடியிலேருந்து ராஜஸ்ரீ பேசுறேங்கம்மா.
0: வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோங்கம்மா, இருக்கோம், எனக்கு குறையும் இல்லை.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
3: என்ன
0: தலைப்புனா, சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்க கிட்ட திருப்பி பேசணும்னு போய் ஆசை இருக்கு, ஆனா அந்த தயக்கம் தடுக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன, எது உங்களை தடுக்குது?
3: உறவினர்களோ அல்லது

0: நட்புகளோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களோ அவங்க சண்டை போட்டுட்டு அவங்க சண்டை போட்டு மறுபடியும் திரும்பி அவங்க பேச வரும்போது நம்மளுக்கு ஒரு ஈகோ தான் தடுக்கும் அந்த இடத்துல.
1: ஈகோ
0: நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஆமா என்ன நினைப்பாங்க, எதுக்கு இவகிட்ட பேசணும் அந்த ஒரு தயதும் இருக்கும், எதுக்கு இவகிட்ட பேசணும் அப்படி எல்லாம் திட்டிட்டு வந்து பேசினா நம்ம நாங்க இடிச்சவாயா, நாங்க என்ன ரொம்ப கீழே போயிட்டோமா இறங்கி கிடக்குமா, எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன சொரணை இல்லையா சில பேரு அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் உறவுகளோட சண்டை நான் போட்டது கிடையாது, சண்டை போட்டா அப்புறம் பிரிஞ்சு மறுபடி பேசும்போது அது ஒரு ஏதாவது ஒரு தடுப்பு சுவர் மாதிரி மாறிடுங்கிறதுக்காக
1: பழையபடி வராது, அதாவது உடஞ்ச கண்ணாடி மாதிரி தாங்கிறீங்க.
0: ஆமா ஆமா அந்த மாதிரி ஆயிருங்கிறதுக்காகவே நான் யார்ட்டையுமே சண்டை போட்டுக்கிற மாட்டேன், அமைதியா இருந்துருவேன். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அமைதியா இருந்து பாருங்களேன், மறுபடியும் அவங்க என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க நம்ம என்ன பெருசா நம்ம ஈகோ பாத்துக்கிட்டு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம்.
1: அதனால
0: சண்டை போடும் போதே யாருமே யோசிக்கணுங்கம்மா, நீ சண்டை போடலாமா நம்ம கூட போய் கத்தலாமா பேசலாமா அவங்க எத்தனை நன்மை பண்ணிருக்காங்க.
1: இந்ததான் பாயிண்ட், அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க நமக்கு நன்மையோ கேட்டோ அது வந்து என்னென்ன அவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் கத்துருப்போம், நம்ம வந்து கொஞ்ச நேரம் சோகமா இருந்திருப்போம் அந்த டைம்ல ஆறுதல் சொல்லிருப்பாங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நினைச்சு பார்த்தாலே போதும்.
0: இருக்குமா எத்தனை உதவிகள்
1: இருக்கு,
0: ஒரு சின்ன உதவி கூட பேருதவியா நம்ம மாறி இருக்குமா, அதை நம்ம நினைச்சு பார்த்தாலே அவங்களோட சண்டையே போட மாட்டோமே. முக்கியமா
1: கண்டிப்பா
0: அப்படியா சண்டை போட்டிருந்தாலுமே என்ன இதெல்லாம் ஒரு பெருசா அவங்க அவங்க செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம்னு நம்ம வந்து யோசிக்க தோணும். மன்னிக்கிற குணமும் சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்தனும் இந்த மூணுமே ஒவ்வொரு குடும்பத்திலயுமே இருக்கணும், ஒவ்வொரு மனிதருக்குள்ளயும் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வந்து பழி உணர்ச்சி இருக்காது, போறாம பேராசை தீய எண்ணங்கள் வளராது, அவங்களை நம்ம சாக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது, பகையே நம்மளுக்கு தோணாது. நினைக்கிற குணத்தையும் விட்டு கொடுத்தலையும் சைபத்தன்மையும் தியாக மனப்பான்மையும் வளர்த்துக்கிட்டு நல்லபடியா இந்த பூமியில இருக்கணுங்கறதுதான் என்னோட ஆசை. எல்லாருமே அந்த மாதிரி பின்பற்றினா நல்லதுங்க.
1: சூப்பர்மா சூப்பர்மா, நன்றிமா நன்றிமா,
0: நன்றி
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒரு இறகு மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து இதுலேருந்து வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கவலையுமே இல்லாம அப்படியே பறந்து போயிட்டே இருக்கணும் அப்படி.

நேயர்கள் கவனத்திற்கு. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 12:37 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே வித் மீ அஜய் கவிதா. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில நம்ம ஸ்நேகிதிகள் கிட்ட எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்க கிட்ட திரும்பி போய் பேசலாம்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனாலும் தயக்கமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, எது உங்களை தடுக்குது அப்படின்னு சொல்லிதான் வந்து கேட்டிருந்தேன். நேர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னெடுப்பை போட்டு 2

0: 9986000038 மற்றும் 2952055542 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி எங்கூட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருங்க என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்களா?
1: காஞ்சிபுரத்துல இருந்து விஜயலட்சுமி.
0: விஜயலட்சுமி நல்லா இருக்கீங்களா?
1: ஆ நல்லா இருக்கேன்,
0: நீங்க? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்கம்மா.
1: மனசுக்குள்ளீங்களா? ஆமா நான் பேசிடுவேன் போயிட்டு. இதுல என்ன இருக்கு, அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படியோ அந்த டைமுக்கு, அதனால நான் போய் பேசிடுறேன்.
0: சூப்பர் சூப்பர் நைஸ்.
1: அண்ணா எதனா சொன்னா கூட அது பெருசா எடுத்துக்க மாட்டேன்.
0: பெருசா எடுத்துக்க மாட்டீங்க?
1: சொன்னா கூட எடுத்துக்க மாட்டேன்.
0: ஓகே, தாராள மனசுக்காரங்களா இருக்கீங்க. இது இதுதான் வேணும். ரொம்ப சூப்பரா சொல்றீங்க, அழகா சொன்னீங்க. நன்றிமா. நன்றி நன்றி. வந்தவங்க எல்லாருமே வந்து ஒருத்தங்க தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு நான் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க போல. மற்ற எல்லாருமே வந்து எனக்கு தாராள மனசுங்க, வெள்ளை மனசுங்கிற மாதிரி வந்து நான் பேசிடுவேன், எனக்கு மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருடன் போலீஸ் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. ஹரிஹர சுதன் பூஜா சேர்ந்து பாடின பாட்டு. நாமத்துக்குமாரோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே சமதுல.

நேரம் 12:44 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே, வித் மீ ஆர்ஜே கவிதா. ஹாய் ஸ்நேகிதியில இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்க கிட்ட திரும்பி போய் பேசலாம்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனாலும் தயக்கமா இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன, எது உங்களை தடுக்குது அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ வந்து பெண்கள் மட்டும் வந்து இந்த நிகழ்ச்சியை கால் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பெண்கள் தான் கால் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் பெண்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து நான் போட்ட போஸ்ட் கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த போஸ்ட் கீழே இன்னும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அதாவது கால் பண்ணி பேச முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸ்நேகிதிகள் கால் பண்ண அழைக்க வேண்டிய எண்கள் வந்து 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் எங்கூட பகிர்ந்துக்கலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298600038 மற்றும் 295205544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீ வந்து எங்கூட வந்து பகிர்ந்துக்கலாம்.

0: உன்னோடு பேசிக்கொள்ள வார்த்தைகள் சேர்த்து வைத்தும் உள்ளுக்குள் சிக்கி தவித்தேனே அப்படின்னு எவ்வளவு அழகா வந்து விஜய் பிரகாஷ் வந்து பாடியிருப்பாரு. விஜய் பிரகாஷ் அண்ட் சைந்தவியோட வாய்ஸ்ல உத்தமபுத்திரனுக்காக ஒரு வந்து பாட்டு கேட்டு முடிச்சோம். பிரியனோட லிரிக்ஸ்ல விஜய் ஆண்டனி மியூசிக்ல பாருங்க, இப்படி நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம், ஏக்கத்தை வச்சுக்கிட்டோம், இந்த மாதிரி பேசாமல் சண்டை போட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசாமல் சண்டை போட்டு போனதுக்கப்புறம் அது எது உங்களை தடுக்குது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேரம் யாரங்க வணக்கம் வணக்கம், யாரங்க பேசுறீங்கம்மா?
1: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன். அந்த பேசுறவங்கிட்ட பேசணுங்கிறது வந்து எந்த ஒரு மன இது நிலையும் கிடையாது. நம்ம பேசணும்னு நினைச்சாலும் அவங்க அவாய்ட் பண்ற மாதிரி போகும்பொழுது அது அந்த இடத்துல ஒரு தயக்கம் வந்துடுது.
0: ஆமா ஆமா, அவங்க ஒருவேளை நம்மளால கஷ்டப்படுறாங்களோன்னு ஒரு நினைப்பு நம்மளுக்கு இல்ல.
1: அப்படி நீங்க சொல்ற அர்த்தம் கூட இல்ல. ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வரும் பொழுதே இல்ல பேசும் நம்ம இப்படி பாக்குறோம், அவங்களும் பாக்குறாங்கன்னா நம்ம நின்னா நம்மளோட பேசிடுவாங்க அப்படின்னுட்டு
0: ஓடிடுறாங்களா?
1: டைவெர்ட் பண்ணும் பொழுது சரி இவங்கிட்ட நம்ம பேசினா என்ன பேசலன்னா என்ன மனசார நம்ம பேசணும்னு சண்டை வம்பு எதுவுமே இருக்காது. அது அவங்களுக்கு வந்து அவங்கள விட நம்ம எதிர்பார்த்ததை விட இது வந்து என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன், மேல வந்துட்டாங்கன்னு அவங்க நினைப்பாங்களா இல்ல இவங்கள்ட்ட நம்ம எதுக்கு? அது எதிராளியோட ஒரு மனநிலையை வந்து புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒரே ஒரு உறவு ரெண்டு உறவு கிட்ட வந்து என்ன வம்பு வளர்த்தாலும் நம்ம வந்து வாண்டாடா நம்ம போய் பேசுறது வந்து சகோதரன்
0: சகோதரன்
1: அண்ணா அண்ணா

0: தம்பி, எப்படி எனக்கு அண்ணன் இருக்கிறாங்க, அதனால நான் அண்ணனை சொல்றேன். அதே மாதிரி கணவர், அது என்னத்த அவங்க திருப்பிட்டு போனாலும் நம்ம போய் இழுத்து வச்சு என்ன உங்களுக்கு இப்ப என்ன மேல போவோம் அப்படின்னு அந்த கேக்குற அந்த உரிமை வந்து இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் நமக்கு லேடிஸுங்களை பொறுத்த வரைக்கும் அது இருக்கு, இருக்குது, இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
1: சூப்பர் சூப்பர். என்ன நீ பேசாம போற?
0: அது அந்த ஆனா இந்த உறவு முறைகள்ல வந்து ஒரு சிலர் வந்து பழக பேச தட்டிட்டு போறாங்க. இன்ன வந்து டீப்பா சொல்லணும்னா வேலை பழுவா அது என்னன்னு தெரியல. இந்த காலத்து ஜெனரேஷன் வந்து பையனாகட்டும் பொண்ணாகட்டும் எல்லாரும் குடும்பத்திலயுமே இவங்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களா, இல்லாட்டி இவங்கிட்ட பேசி என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறாங்க, புரியல. இது மாதிரி இருக்கும்பொழுது நம்ம ஈகோவா அது என்னன்னு அவங்களுக்கு தெரியாதனும் நம்ம
1: ஆமா சொல்லவும் மாட்டாங்கல்ல, சில பேர் சொல்லாம போயிட்டு இருப்பாங்க.
0: ஆமா இதெல்லாம் நிறைய இருக்குது, காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் நீங்க கேட்ட இன்னைக்கு டாபிக். ஆனா பேசலாம், பேசணும்னு நம்மளும் மனசார மனப்பூர்வமா நம்மளும் எல்லாத்தையும் தள்ளிட்டு நம்ம பேச நினைச்சாலும் அவங்களும் வந்து அது எதிராளியே இறங்கி வரணும் நம்ம கூட.
1: ஆமா ஆனா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம்.
0: ட்ரை பண்ணி நான் பலமுறை ட்ரை பண்ணி பார்த்து இதெல்லாம் என்னோட ஒரு
1: இல்ல பலமுறை ட்ரை பண்ணி பாக்கணும், ஒரு முறை ட்ரை பண்ணி பாக்கலாம், ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கலாம், திருப்பி திருப்பி பேச கூடாது. அப்புறம் சுயமரியாதை என்ன வருது?
0: அது ஒண்ணு இருக்குது. சில நேரத்துல அது டபக்குன்னு வந்து எப்படி இருக்கீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதே பர்சன்
1: புரிஞ்சிக்கவே முடியல எங்க அப்படிங்கிறீங்களா? சரிம்மா, சூப்பர்மா, ரொம்ப அழகா பயந்துடுங்க, நன்றிமா. நிறைவு காலர் வந்து ரொம்ப அழகு அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த விஷயத்த. அதுவும் வந்து ஹஸ்பண்டு பிளஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை வந்து உரிமையோட நம்ம போய் கேட்கலாம், அதாவது ஃப்ரெண்டு கிடையாது அண்ணன் அண்ணன் தம்பி தங்கச்சிகளோ உரிமையோட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட பிறந்தவங்களா இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஈகோ அதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே நம்ம பழகிருப்போம், அடிச்சு பிடிச்சி தான் பழகிருப்போம். அந்த மாதிரி ஈகோ அப்படிங்கிறது வந்து அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இருக்காது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அதாவது சில உறவுகள் வந்து திரும்பி வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம், ஆனால் முதலடியை யார் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இங்கே போட்டியே அப்படின்னு இருக்கும். நம்மளை தடுக்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஈகோவாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், பழைய காயங்களில் வழிகளாக இருக்கலாம், இருந்தாலும் மறுபடியும் காயப்பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு நம்ம பாதுகாக்கிறதா கூட இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்பி போய் பேசணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டதுல எல்லாம் தப்பே கிடையாது. ஆனா அதே நேரத்துல வந்து திரும்பி பேசினா நம்மளோட மன அமைதி வந்து கெடாம இருக்குமா, இல்ல சுயமரியாதை வந்து விட்டு கொடுக்காம இருக்குமா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். பேசணும்னு தோணுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் யோசிங்க, இந்த உறவு வந்து நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், எப்படி எல்லாம் பேசணும், அவங்க கிட்டே இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைச்சது, கிடைச்சதுங்கிறது சென்ஸ் வந்து நம்ம பொருளையோ வந்து பணத்தையோ நான் சொல்லல, வேற ஏதாவது சின்னதா ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல உட்காந்து உங்களோட பேசிருக்கிறது கூட வந்து ஒரு ஹெல்ப் தானே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம், உங்களை சிரிக்க வச்சிருக்கலாம், உங்களை அழுவும் போது உங்களுக்கு தோல் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த உறவு கிட்டேருந்து என்ன கிடைச்சது, அந்த உறவு கிட்டேருந்து என்ன கத்து கொடுத்தது அப்படின்னு யோசிச்சுட்டு திருப்பி போய் வந்து பேசி பாருங்க. போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுற அளவுக்கு அந்த உறவு வந்து அவ்வளோ லேசானதா அப்படிங்கறதையும் யோசிச்சு பாருங்க. சில உறவுகள் வந்து முடிஞ்சு போகும், சில உறவுகள் வந்து முடிஞ்சு கம்ப்ளீட்டாக போயிட்டா கூட அந்த நினைவுகள் வந்து நம்மளை விட்டு போகாது. பேசாமல் இருந்தாலும் என்னாகும், அவங்க நம்ம மனசு வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்ததான் வந்து 2 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து குட்டியாக ஒரு பாய் பாய் சொல்லிட்டு நான் கிளம்புறது. அவங்க ஆர்ஜே கவிதா நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம். சேதுபதி படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, ஸ்ரீராம் பார்த்தசாரதி அண்ட் சித்ரா சேர்ந்து பாடின பாட்டு. நாமுத்துக்குமாரோட வரிகளில் நிவாஸ் பிரசன்னாவோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம் சொல்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். வேண்டிய எதையும் விருந்தாளியை போலவே கூச்சத்துடன் கேட்கிறார் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அப்பா. நேர்களே, திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம மனதை எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து அமைதிப்படுத்துதோ அந்தந்த விஷயங்கள்லாம் தேடி போனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை எந்த ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும் நாம் கலங்காமல் அதை எதிர்கொண்டு போகிறதுக்கு நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பழக்கத்தில் வச்சுருக்கிறது நல்லது. அந்த வகையில் கவிதைகள், இலக்கியம், பாடல்கள் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு வீரத்தை, நம்பிக்கையை, உணர்வை, கண்ணீரை, சந்தோஷத்தை, கண்ணீர்னா ஆனந்த கண்ணீர் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ளே இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியில் படகோட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

மனதுக்கு இதமான பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 1:07. நேர்களே, ஒவ்வொரு தருணத்திலையும் வெற்றிக்கு பிறகு வெற்றியாளர்கள் வெற்றி கோப்பையை கையில் வச்சுட்டு பேசும்போது உதிர்க்கிற வார்த்தைகள் வந்து அவங்களோட 10 வருடம் 15 வருட கடின உழைப்போட வெளிப்பாடாக தான் அந்த சொற்கள் இருக்கும். அதில் வந்து அவ்வளோ பெரிய உண்மை இருக்கும். கடந்த ஆண்டு வந்து ஹர்மன்பிரீத் கவுர் அவங்க வந்து உலகக்கோப்பையை ஜெயித்தப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் புரியும். சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து கிரிக்கெட் ஆடக்கூடியவர். அவருடைய கிரிக்கெட் பேட் வந்து ரொம்ப நீளமாக இருந்திருக்கு. இவங்களோட சின்ன சின்ன சின்ன வயசில் அந்த பேட் எடுத்து இவங்க பார்க்குறத பார்த்த அந்த தந்தை வந்து பேட்டோட நீளத்தை வெட்டி சின்னதாக்கிடுறாரு. நீ விளையாட வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அவங்க டிவியிலையோ இல்லை ஸ்டேடியமில் அப்பா கூட்டு போய் காட்டும்போதோ நான் வந்து கிரிக்கெட் மேட்சஸ் பார்ப்பேன். ஆனால் அப்படி பார்க்கும்போது பெண்கள் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. நான் அதை நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நீல நிற சீருடை அணிகிற வாய்ப்பு நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் வாழ்க்கையில் நினைக்கலை. கனவு கிரிக்கெட் பிடிக்கும், கிரிக்கெட்டை பார்க்குறேன், ஆண்கள் அணி விளையாடுது இப்படிங்கிற பயணத்தில் தந்தை அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் கிரிக்கெட்டை ஜாயின் பண்ண வைக்கிறாரு.

அப்புறம் அந்த டிவிஷன் ஜோனல் இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் ஆட முடியுது. அப்போ எல்லாமே பெண்கள் கிரிக்கெட் அப்படிங்கிறதன் மூலமாக ஒரு இளம் பெண்ணாக ஒரு நாள் நாட்டோட முகமாக கிரிக்கெட் உலகக்கோப்பையை நான் கையில் வைக்கணும் அப்படிங்கிறத கனவு கண்டிருக்கிறேன். இந்த மாதிரி கனவு காண்றதை நீங்கள் ஒரு டைம் கூட நிறுத்திடாதீங்க. ஏன்னா உங்கள் விதி உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு செகண்ட் கூட அதை நீங்கள் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனால் என் கையில் இன்றைக்கி உலகக்கோப்பை இந்திய அணியோட கேப்டன், பெண்கள் அணியோட கேப்டன் அந்த கையில் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சி பார்க்காத பல விஷயங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கும் போது உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதனோட ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் உலகக்கோப்பையை ஜெயித்தது உணர்வுபூர்வமாக இருந்தது. ஏன்னா இதுதான் என்னோடய சின்ன வயசு கனவு. கிரிக்கெட் விளையாட தொடங்கின நாள்லேருந்து உலகக்கோப்பையை ஒரு நாள் அப்படிங்கிறது என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் அணியை வழி நடத்தக்கூடிய ஒரு கேப்டன் அப்படிங்கிறது இதில் போனஸான சந்தோஷம். இது எல்லாமே என் மனசோட ஆழத்தில் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயந்தான். கடவுள் நான் சொன்ன ஒவ்வொன்றையுமே ஒவ்வொன்றா கேட்டிருக்கிறாரு. இது ஒரு மந்திரம் மாதிரி தான். எப்படி திடீர்னு எல்லாம் இவ்வளோ கச்சிதமாக முடிஞ்சு கப்பு கையில் வந்தது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியல, ஆனால் உழைச்சேன்னு மட்டும் தெரியுது. எது எப்படியோ ஃபைனலாக நாங்கள் வந்து சாம்பியன் ஆகிட்டோம். இப்போ அந்த நிம்மதி, பணிவு, அணியை வந்து இவ்வளோ சூப்பராக வழி நடத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்த கடவுள் எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2025 உலகக்கோப்பையை கைப்பற்றினப்போ ஹர்மன்பிரீத் கவுர் சொன்னதான். ஆனால் திரும்ப ரீவிசிட், நம்ம ஒரு விஷயத்தை ரீரீட் பண்ணும்போது யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சலாம் இதை ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் நடந்துட்டு அந்த மேஜிக்கை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த மேஜிக்கு ப்ராக்கெட்டில் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு வேடை போட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு இன்னும் தொடர்ந்து பேசலாம் திரைகாணம் நிகழ்ச்சியில். இணைந்திருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

அன்னை திரைப்படத்திலிருந்து ஆர் சுதர்சனம் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:17. நீர்நிலைகளுக்கு வந்து பல வகைகள் இருக்குது. சங்க காலத்தில் நீர்நிலைகளை என்னென்ன வகையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுனை அப்படின்னா மலையில் இயற்கையாக உருவாகிற நீரூற்று, அருவினா மலை முகட்டிலிருந்து தண்ணீர் வந்து அப்படியே செங்குத்தாக விழுறது, ஆழி கிணறுனா கடலுக்கு பக்கத்திலேயே தோண்டி கட்டிய கிணறு, இளஞ்சி அப்படின்னா பலருக்கும் பயன்படும் மிகப்பெரிய நீர்நிலை, உரை கிணறுனா மணல் பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு, ஊருணினா மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை, ஏரினா வேளாண்மை பாசனத்துக்கான மிகப்பெரிய நீர்பரப்பு, கட்டுக்கிணறுனா நிலத்தை தோண்டி கல்லும் செங்கல்லும் கொண்டு கட்டிய கிணறு, கடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆழி அப்படி

பரந்த நீர்ப்பரப்பு. கண்மாய் அப்படின்னா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படுற பெயர். கலிங்கு அப்படின்னா ஏரியின் உபரி நீர் வெளியேறக்கூடிய மதகு பகுதி. நேர்களே, இப்படி நீர்நிலைகள் குறித்து சங்க இலக்கியத்தில் அருமையான பெயர்கள், அதனோட விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் சரியாக 1:23 திரைக்காணும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. சங்க காலத்தில் கூறப்பட்ட நீர்நிலைகள் அதனோட வகைகள் தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா? கலிங்கு அப்படின்னா ஏரியின் உபரி நீர் வெளியேறும் மதகு பகுதி. குண்டம் குண்டு அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குளம் ஊரின் நடுவே அமைந்த நீர்நிலை. கேணின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. தாங்கள் அப்படின்னா பாசனத்துக்காக நீர் தேக்கி வைக்கக்கூடிய சிறிய ஏரி போன்ற அமைப்பு. தாங்கள் ஸ்ட்ரீட் அப்படின்லாம் நான் பார்த்துருக்கேன்,

டாங்கல் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கே வந்து இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட பெரும் நீர் அரண். நீர்நிலைகளை வந்து பராமரிக்கிறதும் நீர்நிலையை வந்து நீரை வந்து சேகரிக்கிறதும் நம் ஒவ்வொருத்தரோட கடமை. மழைநீர் சேகரிப்பு தொட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் ஸ்கூலில் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி அந்த விஷயத்தை ஸ்கூலோடு விடாமல் நம்ம லைஃப்பில் நம்ம இருக்கிற வீட்டில் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீரூற்று தேவை, கோடை காலத்தில் தட்டுப்பாடு, இது எல்லாமே நம்மளாலேயே தவிர்க்க முடியும். நாம் தான் இதிலெல்லாம் ஆர்வமாக முன்னெடுக்கணும். ஓகே, காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு தொடர்ந்து இன்னும் நிறைய பேசலாம்.

நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் சரியா 1:39 திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். ஹாலண்ட் அப்படிங்கிற பிளேயர் வந்து 2026 உலக கோப்பையில் நார்வே அணிக்காக, நார்வே அணியை வந்து அந்த காலிறுதி போட்டிக்கு அழைத்து சென்றவர் அப்படிங்கிறதுல அவரோட பங்கு தனித்துவமானது அப்படின்னு சொல்லிடலாம். எர்லிங் ஹாலண்ட் அவர் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறாரு. எங்கன்னா அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து 6 feet 6'4" இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களோட ரன்னிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பின்தங்குவாங்க மற்றவங்களோட அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் ஹாலண்ட் வந்து அந்த விதியையே உடைக்கிறாரு. அவரை முந்துறது டிஃபெண்டிங் வீரர்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது. அவரோட இன்னொரு அசாத்தியமான ஒரு விஷயம் என்னென்னா, கோல் அடிக்கிறதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் அவர் ஃபுட்பால் கிரவுண்டில் எங்கே நிற்பார் அப்படிங்கிறதே நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் ஒரே ஷாட்டில் வந்து பாலை வந்து கோல் ஆக்கிடுவார். இடையில் அவரை வந்து இந்த உடல் ரீதியாக இடிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தாக்குதல் பாணி என்ன நடத்தினாலும் அவங்கள விட்டு அவர் அப்படியே மைல்டாக விலகிட்டு போய்கிட்டே இருப்பார். அவரோட மனப்பக்குவம் மனப்பக்குவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கேமில், அது ரொம்பவே மெச்சூர்டாக இருக்கும். ட்ரிப்ளிங் ஷாட்டு அப்படிங்கிறதையோ ரொம்ப வந்து ஆடம்பரமான ஒரு ஆட்டம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்ல, அதிலெலாம் நேரத்தை அவர் வந்து செலவிடவே மாட்டார். அவரோட ஒரே டார்கெட் வந்து கோல், எப்படி டீமுக்கு வந்து நம்மளுக்கு பால் வந்தால் அதை கோலாக மாற்றலாம் அப்படின்ட்டு. அவரை டோட்டலி கவர் பண்ணி ஆடுறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அவரோட வேகம், பலம், புத்தி கூர்மை, கோல் பசி, அசைக்க முடியாத மன உறுதி, இந்த ஐந்தும் ஒன்றாக சேர்ந்தால் இன்றைக்கி வந்து அது வந்து ஹாலண்டுகிட்ட இருக்குது, அந்த 5 டேலண்ட்டுமே அப்படின்னு ரசிகர்களால் கோல் மெஷின் அப்படின்னு கொண்டாடப்பட்டவர் 2026 உலக கோப்பையில் நார்வே அணிக்காக ஆடிய எர்லிங் ஹாலண்ட். அவங்க கோப்பையை ஜெயிக்க முடியலை அப்படின்னாலும் எந்த அளவுக்கு எதிரணிக்கு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதில் வந்து தலை சிறந்த ஒரு வீரராக எர்லிங் ஹாலண்டு நினைவு கூறப்படுவார். நம்ம இப்போ ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில கண்ணதாசன் வரிகளில் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:50. விமர்சகர்களே, ரோஜா பூச்செடிக்கு முன்னால் நின்று கொண்டு நீ கருவாடு போல் இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கு கருவாடு வேண்டுமென்றால் கருவாட்டு கடைக்கு போங்கள்.

புதிய பறவை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:53. ஒரு நண்பருங்க, அவர் வந்து மேடை நாடகத்தில் தீவிரமான ஆர்வம் உள்ளவர், அது சார்ந்து இயங்கக்கூடியவர். ஒரு நாள் உங்களுடைய மேடை நாடகம் பார்க்க நான் வரலாமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். வாங்க நண்பரே அப்படின்னாரு. அவர் பேருந்து பயணம் அதிகமாக மேற்கொள்வார், அந்த மக்களோடு மக்களாக இருக்கணும், அதுதான் ஆர்ட் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. அப்படி போகும்போது அன்னைக்கு முகூர்த்த நாள், டிராஃபிக்கு, லேட்டு, அவர் அந்த மேடை நாடக அரங்கத்தை ரீச் ஆகும்போது அதனுடைய இயக்குனர் வந்து அவரை கடுமையாக திட்டுறார். அதுக்கு முன்னாடியே அங்கே நிறைய பேருக்கு ஏன் லேட் அப்படின்னு பேசினவர் கடைசியாக வந்த இவரை பார்த்து கொஞ்சம் கடுமையாகவே திட்டுறாரு. திட்டம் வாங்கிட்டு 1 மணி நேரம் கழித்து அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து அந்த மேடை நாடகத்தில் ஈடுபட்டார். இரவு கிளம்பும்போது தர்ம சங்கடமாயிடுச்சு எனக்கு, நண்பா நான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடாது போல், முகூர்த்த நாள், உங்கள் டிராஃபிக்கு, அங்கே உங்கள் இயக்குனர் வந்து அவ்வளோ பேசிட்டார், நீங்கள் திட்டு வாங்கிறது, அதுக்கடுத்தும் நீங்கள் வந்து சகஜமாக அதை கடந்து நடிச்சிட்டீங்க, ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னப்ப சொன்னார், இல்லையே நான் நேசிக்கிறது என் வேலையை, டிராஃபிக் அப்படிங்கிறது சில நேரங்களில் சாலையில் நடக்கக்கூடிய ஒன்று, அதனால் என்னை யார் என்ன சொன்னாலும் அது என்னை உள்ளே வந்து சேராது, ஏன்னா நான் எந்த நபரையும் நேசிக்கலை, என்னுடைய கலையை நேசிக்கிறேன், அது என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகும், நான் மனிதர்களை ஏன் நேசிக்கணும், என் செயலை நேசிக்கிறேன், என் கலையை நேசிக்கிறேன், மற்றவங்களை விருப்பம் வெறுப்பு இது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையில் தான் நான் பார்க்குறேன், அவங்க அவங்களோட சூழலுக்கு என்னவா ரியாக்ட் பண்ணுமோ அதை அவங்க பண்ணுவாங்க, நான் நேசிக்கக்கூடிய ஒன்று என்னை கைவிடாது அப்படின்னு சொன்னார் அந்த பேருந்து பயணத்தில். மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக, நினைவாக, பயணமாக அது இருந்தது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, திரைக்கானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுற நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். நாம மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:01 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 91.4 நீங்க இணைஞ்சிருக்கீங்க. உங்களோட ரெயின்போ முடிஞ்சு பல மணி நேரம் ஆயிடுச்சு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சிக்காக அடுத்த அரை மணி நேரத்துக்கு உங்களுக்காக மெலடிஸா பாட்டா சூப்பரா போடுறதுக்காக உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க ஆர்ஜே கவிதா. ரெயின்போ மெலடிஸ்ல முதல் பாடலா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன்பிறப்பு படத்துக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சுவர்ணலதா சேர்ந்து பண்ண பாட்டு. வாலிவுட் வரிகள்ல இளையராஜாவோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 2:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே கவிதா. சோ நீச்சல் அடுத்த என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தூர பாண்டி படத்திலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ரா சேர்ந்து பண்ண பாட்டு. வாலியோட வரிகள்ல தேவாவோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோலு.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஜென்டில்மேன் படத்துக்காக என் வீட்டு தோட்டத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சுஜாதா சேர்ந்து பண்ண பாட்டு, வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 2:21 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ் வித் ஞாஜி கவிதா. நிகழ்ச்சியில் அடுத்த என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடா திருடா படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. அனுபமா அண்டு சுரேஷ் பீட்டர் சேர்ந்து பண்ண பாட்டு, வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலை.

நேரம் 2:25 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 91.4 இவ்வளோ நேரம் கேட்டுருந்தீங்க. ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே கவிதா. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ரா சேர்ந்து பாடின பாட்டு வைரமுத்தோட வரிகளில் சிற்பியோட மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே சமதோல்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தண்ணீர் சேமிப்புக்கு அறிவியல் பூர்வமான தீர்வு காண்பதுடன் இதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு

இதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே கண்டுபிடித்து வடிவமைத்து உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுகளை முறைகேடுகள் இன்றி நடத்தும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகம் கர்நாடகம் இடையே நல்லுறவு தொடர்ந்து கொண்டிருப்பதாக கர்நாடக ஆளுநர் திரு தவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார். கூவமாறு மறுசீரமைப்பு திட்ட அறிக்கை தயாரித்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். அரசு புதிதாக தொடங்க இருக்கும் மருந்தியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிமாற்றங்களுக்கு தொடர்ந்து வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தேசிய பண பட்டுவாடா கழகம் கூறியுள்ளது. கட்டுமான பணிகளுக்கான ரோபோட்டிக்ஸ் ஆய்வுக்கூடம் சென்னை ஐஐடி வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் கலப்பு வர்மக்கலை பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை சுச்சிகா தரியலுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே கவிதா. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 29 அன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் வேர்ல்டு ஹார்ட் டே, அதாவது உலக இதய தினம் வந்து அனுசரிக்கப்படுது. உலகம் முழுவதும் இந்த இதய ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த நாள் வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. அதாவது நம்ம உடம்புல ஒவ்வொரு நொடியும், அதாவது ஒரு நொடி கூட ஓய்வு இல்லாமல் துடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதயம் தான். அந்த இதயத்தை நம்ம வந்து எத்தனை பேர் பாதுகாப்பாக பயன்படுத்தணும், அதாவது பாதுகாப்பாக வச்சுக்கணும், போதுமான அக்கறை வந்து எடுத்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில் மாரடைப்பு எதனால் ஏற்படுது, சின்ன வயசுலேயே இதே பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம்லாம் என்ன, பிபி, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை நம்மளோட உணவு முறை, இவங்கள்லாம் இதெல்லாம் நம்மளோட இதயத்தை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து நம்ம கேட்க போகிறோம். அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் கேள்வியை வந்து பதில் சொல்கிறதுக்காக ரொம்ப கூலாக வந்து நம்மளோட ஸ்டுடியோவில் வந்து உட்காந்துருக்காங்க நம்ம இதய நல மருத்துவர் டாக்டர் துர்கா தேவி அவங்க. டாக்டர் ஒரு சூப்பரான வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா? சூப்பர் டாக்டர். இந்த அதாவது செப்டம்பர் 29 வேர்ல்டு ஹார்ட் டே அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதை வச்சியே நம்ம வந்து கேள்வி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உலக இதய தினம் கொண்டாடப்படுறதுக்கான முக்கிய காரணம் என்ன?
2: உலகத்திலே வந்து மாரடைப்பு தான் ஆண்கள் பெண்கள் வந்து இறந்து போகிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி குறைக்கணும், எப்படி குறைக்கிறது அப்படின்னு வந்து வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் வந்து யோசிக்கும்போது அவேர்னஸ், அதாவது மனுஷங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி போகணும், அது எப்படி சரியாக வச்சுக்கிறது, இதெல்லாம் அவேர்னஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி சரியான ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வேர்ல்டு ஹார்ட் டே வந்து கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் அந்த தீம் வந்து டோன்ட் மிஸ் அ பீட், அதாச்சும் நம்ம இதே துடிப்பு வந்து நிற்காமல் பார்த்துக்கிறதுக்கு

0: எல்லாரும் முயற்சி எடுக்கணுன்றது அதனோட நோக்கம்.
1: சூப்பர் டாக்டர், டோன்ட் மிஸ் பீட், நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு நேரலை நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால நீங்கள் டாக்டர்கிட்ட பேசலாம், டைரெக்டாக கால் பண்ணி வந்து கேட்கலாம் உங்களோட கேள்விகளை. கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 2986008 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூப்பிடலாம். அதாவது திரும்பவும் நம்பரை சொல்கிறேன், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986008 மற்றும் 2952055544 ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் வந்து முதல் நேயர் என்னறாங்க யாருங்க என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. அடடா, ஓகே டாக்டர், இப்போது நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது?
0: ஒரு ரெண்டு மாடி வேகமாக ஏறினாலோ இல்லை வந்து ஒரு தெரு வந்து வேகமாக நடந்து போனாலோ மூச்சு கஷ்டமோ நெஞ்சு வலியோ படப்படப்போ இல்லைன்னா நம்ம நல்லா இருக்கோம் தான் அர்த்தம்.
1: ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. ஸோ நேயர்கள்ட்ட போயிடலாம். முதல் நேயர் யாரங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாரங்கன்னு பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: ராஜா பேசுறேன்.
1: ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேளுங்க சார்.
2: மேடம், விளம்பரம் பார்த்தா இதயத்துக்கு இதமானது அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்ன்றாங்க, அப்படின்னு ஏதாவது இருக்காங்க?
0: நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அதுவும் செட்டில் ஆட்டுனா ரொம்ப நல்லது. ரிஃபைன்ட் ஆயில் சாப்பிடக்கூடாது, ரிஃபைன்ட் ஆயில் இஸ் நாட் ஹெல்தி. தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்துகிற நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அதுவும் செட்டில் ஆட்டி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இப்போ அந்த ஆலிவ் ஆயிலெலாம் சமைக்க முடியாது, ஆனால் சாலட் ஏதாவது பண்ணுறோம் இப்போ பொடிக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப நல்லது. நிறைய ஒரு சில வீட்டில் வந்து கடுகெண்ணெய் படுத்துகிற பழக்கம் இருக்கும், அதுவும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் எண்ணெய் முடிஞ்சால் கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்தலாம்.
2: ரொம்ப நல்ல பதிலாக சொன்னீங்க மேடம், நன்றி.
0: தேங்க்யூ,
1: நன்றி சார், நன்றி சார். ஸோ டாக்டர், இப்போ வந்து ஒரு மாரடைப்பு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து நம்மளோட இதயம் இல்லை நம்மளோட உடம்பு நம்மளுக்கு காமிக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: மாரடைப்பு வந்து திடீர்னு எதிர்பார்க்காம வந்து ஒரு நாள் வரக்கூடிய சிம்டம் தான், ஆனால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அறிகுறி முன்னாடியே இருக்கலாம். நடந்தா மூச்சு வாங்குறது, நடந்தா நெஞ்சு வலி வர்றது, அதாவது சம்மந்தமே இல்லாமல் வேர்த்து கொட்டுறது, ரொம்ப அசதியாக இருக்கிறது, அஜீரணம், வாந்தி, தொண்டை வலி, அந்த மாதிரி வந்து நிறையா சிம்டம்ஸ் வந்து கால் வீக்கம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். ஆனால் மாரடைப்பு வந்து வர்றதுக்கு வந்து முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், சரியான உணவு பழக்கம் மறக்க முறையில் இதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால தான் நமக்கு மாரடைப்பு வருது. ஸோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளோ தள்ளி போட முடியுமோ மாரடைப்பு அவ்வளோ தள்ளி போட முடியும்.
1: தள்ளி போடலாம்.
0: தேங்க்யூ.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்,
3: யாருங்க பேசுறீங்க? மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஒரு சில பேர் வலி வந்தாதான் ஹார்ட் அட்டாக்ன்றாங்க, ஆனா எனக்கு வலி இல்லை, வலி இல்லாத, ஆனா ஆஞ்சோல பண்ணதுல 50% பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுதான் இருக்கிறேன், மறுபடியும் ஆஞ்சோ பண்ணி பாக்கணுமா இல்ல வந்து இதே கண்டினியூ பண்ணணுமா என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன்.
0: சரிங்க சார், ஆக்சுவலி நீங்கள் 17 வருஷம் ஆயிடுச்சு இப்போ மாத்திரை சாப்பிட்டு கரெக்டாக இருக்கீங்க. ஸோ மாத்திரைனால நம்ம அந்த 50% பிளாக் வந்து என்னைக்கு 90% 100% ஆகுதோ அன்னைக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அப்போ 50% இருக்கிறது இந்த 17 வருஷமாக நமக்கு வந்து ஜாஸ்தி ஆகலை மாத்திரை சாப்பிட்றதுனால. ஸோ மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும், இல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெட்மில் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்கலாம், சிம்பிளான டெஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல சென்டரில் போயிட்டு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். திரும்பி ஆஞ்சோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கரெக்டாக மாத்திரை சாப்பிட்டு பிபி கொலஸ்ட்ரால்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு ட்ரெட்மில் டெஸ்ட் நடக்க வச்சு இசிஜி பண்ணுவாங்க இல்லையா, ட்ரெட்மில்ல நடக்க வச்சு அதில் பார்த்தா கூட நமக்கு அதில்
3: நீங்கள்
0: ஆமாங்க, அதில் நீங்கள் ஒரு 7-8 நிமிஷம் நல்லா நடந்துட்டீங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னா நமக்கு வந்து பிளாக் வந்து ஜாஸ்தி ஆகலை அப்படி தான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: ரொம்ப நன்றி.
0: ஆ சரிங்க, நன்றி.
1: நன்றி சார், நன்றி சார். ஓகே, இது ஒரு நேரலை நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986008 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நேயர்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருங்க என்று பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
1: வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
4: மேடம், வில்லிவாக்கத்துலேருந்து

0: சொல்லுங்க சார்.
1: மேடம், இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஏதாவது கேஸ் ப்ராப்ளம் இருந்தா கூட ஸோ செஸ்ட்ல வந்து பெயினா இருக்கும், ஸோ அதுவே வந்து வேற மாதிரி யோசிச்சுட்டு அர்ஜென்டா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உடனே இசிஜி எடுக்கிறதோ இல்ல பெயின் அதிகமா இருக்கு அது உடனே இப்போ எந்த மாதிரி அது பெயின் இருந்தா அது வந்து ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கும், இது வந்தா அர்ஜென்டா இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அந்த மாதிரி இது, ஏன்னா பெயின் கேஸ் வந்தா கேஸ் இருந்தா கூட அந்த பெயின் இருக்கும், ஸோ அது அதுவும் செப்பரேட்டா என்ன எந்த மாதிரி பெயின் எப்படி இருந்தா அதை நம்ம ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம்னு அது தெரியவே மாட்டேங்குது, ஏன்னா சடனா ஏதாவது ஒன்று கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு அது பெயின் வந்தா அதுவா தான் இருக்குமோன்னு மைண்ட் அப்படி கொண்டு போயிருது. இது எப்படி மேடம் ஆக்சுவலா?
2: சூப்பராக கேட்டிங்க. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் தான் பிரித்து பார்க்கறது. ஆனால் இப்போ நாங்கள் டாக்டர் வந்து நம்ம பேஷண்ட்டே ரொம்ப கால்மாக அவங்கக்கிட்ட பேசுறதுனால அவங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியறதுனால நாங்கள் பேசும்போதே கண்டுபிடிச்சிருவோம் ஒரு 90-95% வந்து இது கேஸ்ட்ரபெல்லாம் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்லாம் நம்ம உங்ககிட்ட பேசும்போது நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஹார்ட் வலி வந்து ஒரு சில குணம் இருக்கும், ரொம்ப வெயிட் வச்ச மாதிரி அழுத்துற மாதிரி கூட மூச்சு வாங்கிறது ப்ளஸ் வேர்த்து கொட்டுறது இந்த மாதிரி சில சிம்டம்ஸோடு சேர்ந்து இருக்கலாம், கை வலிக்கிறது அந்த மாதிரியெல்லாம். வயிறு தொந்தரவு பார்த்தா மேல் வயிறு ஏப்பம் உப்பேசம் அந் அஜீர்ணம் அந்த மாதிரிலாம் சேர்ந்து இருக்கலாம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள். ஆனால் வந்து ரொம்ப சிம்டம் இருந்தால் நம்ம வந்து சான்ஸ் எடுக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் பார்த்து அதுக்கான டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ டெஸ்ட் பண்ணி இன்க்ளூடிங் ட்ரெட்மில் டெஸ்ட் எல்லாம் பண்ணி மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப தொந்தரவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ கோ டு எமர்ஜென்சி. ஒரு எமர்ஜென்சி போயிட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய தப்பு இல்லை, நம்ம சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம்.
1: இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த நோய்ந்தாலும் ஓகே அது அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, பட் இந்த செஸ்ட் மட்டும்
2: உயிருக்கு வந்து சடனா வந்து டேஞ்சர் இருக்கிறதுனால இது பத்தி கொஞ்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க,
0: ஓகே சார், நன்றி சார். அதாவது எனக்குமே அந்த கேள்வி தான் இருந்துச்சு, அடுத்த கேள்வி அதான் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது சில பேர் வந்து இந்த சாப்பிட்டு ஒத்துக்காமல் இருக்கும்ல, அது அதுக்கும் நெஞ்சு வலிக்கும் வந்து வித்தியாசம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப போட்டு பயப்படுவாங்க, குழப்பிப்பாங்க. அது எப்படி டாக்டர் அது வந்து கண்டுபிடிக்கிறது?
2: ரொம்ப வந்து ஜாஸ்தியான சிம்டம் இருந்தால், அதாவது சுகர் இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்டம் இருக்காது, ஆனால் சுகர் இல்லை அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக சிவர் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு ஸ்டில் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி ஒரு இசிஜி இந்த அளவுக்கு அது கட்டாயமாக டெஸ்ட் பண்ணணும், தேவைப்பட்டால் ட்ரெட்மில் டெஸ்ட் கட்டாயமாக பண்ணணும்
0: எந்த ஏஜாக இருந்தாலும்.
2: ஏன்னா இப்போ வந்து ஜென்ஸில் பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம ஒரு 30 வயசுலேருந்தே பார்க்க ஆரம்பித்தோம், எஸ்பெஷலி அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறாங்க மற்றபடி லைஃப் ஸ்டைல் சரியில்லை மற்ற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது சுகர் இருக்குன்னா ரொம்ப கம்மி வயசுலேயே வந்து பார்க்குறோம். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலேயே நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வருது, ஸோ அதனால யாரும் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த வாயு தொல்லை அதாவது கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இல்லை நெஞ்சு வலியாங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு?
2: ஆமாங்க, ஏன்னா சுகர் இருக்கவங்களுக்கு ஹார்ட் நரம்புகள்லாம் பாதிக்கிறதுனால இது நெஞ்சு வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்காது. மற்றவங்களாம் எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க, ஒரு சில பேஷண்ட்லாம் 15 நிமிஷத்துலாம் எமர்ஜென்சி வந்து நின்றுருக்காங்க, ஏன்னா தாங்க முடியாத வலி இருக்கும். ஆனால் சுகர் இருக்கவங்களுக்கு சும்மா மூச்சு கஷ்டம் அசதி வேர்த்து கொட்டுறது இப்படி தான் இருக்கும், அதனால அதை அவங்க பொறுத்துட்டே கூட இருந்துருவாங்க, கொஞ்சம் வந்து ரொம்ப சிக்கான பிறகு தான் வருவாங்க. அதனால சுகர் இருக்கவங்க வந்து கொஞ்சம் மைல்ட் சிம்டம்ஸ் இருந்தாலே கண்டிப்பா எமர்ஜென்சிக்கு வர்றது அவசியம்.
0: ஓகே டாக்டர், நேயர்கிட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: வணக்கம் சார், டாக்டர் கிட்ட கேள்விகளை கேக்குறீங்களா?
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒன்னு, இந்த ஹார்ட் ஆபரேஷன் பண்றாங்கல்ல, அந்த ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறமா எக்ஸசைஸ் அப்படிங்கறது பண்ணலாம், அண்ட் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பொதுவா இப்ப எங்கர் ஜெனரேஷன் பீப்புளுக்கு கூட வருது இல்லையா ஹார்ட் அட்டாக், அவங்க வந்து ஜிம்முக்கு போறது ஸ்ட்ரெனஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணறது அவாய்ட் பண்ணிக்கணுமா, அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து, இந்த ஹார்ட் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிலர் இந்த ஹோல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஆப்ரேஷன்ல தான் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க, அந்த ஆப்ரேஷன் இல்லாம டேப்லெட்ஸ்ல குணப்படுத்துறது அப்படின்னா என்ன மாதிரியான கிரைடீரியாஸ் ஆஃப் செக்லிஸ்ட் அப்படிங்கறத வச்சு?
2: செகண்ட் க்வெஸ்சன் என்னது? செகண்ட் க்வெஸ்சன் என்னது?
3: இத பத்தி சொல்லுங்க. செகண்ட்
0: க்வெஸ்சன் என்னன்னு டாக்டர் கேக்குறாங்க பாருங்க சார். இணைப்புல இருக்கீங்களா?
2: ஓகே, சி எக்ஸசைஸ் வந்து அதாவது இப்போ வந்து ரொம்ப வருஷம் வந்து

0: ஜாப்லேயே இருக்காங்க, ரொம்ப சிரமமான வேலை செய்யலை அப்படின்னும் போது திடீர்னு ஒரு நாள் போயிட்டு ரொம்ப கடினமாக வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாகி திடீர்னு சடன் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே எக்ஸசைஸ் வந்து கிராஜுவலாக தான் பண்ணணும். ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் ஸ்லோவாக வந்து நம்ம படிப்படியாக அது பண்ணினோம்னா நம்ம பாடி ட்ரெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப வந்து நம்மளோட எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி ரொம்ப புவராக இருக்கும்போது, ரொம்ப ஒரு 6 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரிலாம் ரொம்பவே வேலை பண்ணாதவங்க திடீர்னு போயிட்டு ஒரு ட்ரெயினரோடு அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாலாம் ட்ரெயின் பண்ணால் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் கட்டாயமாக இருக்குது. அதே மாதிரி பைபாஸ் சர்ஜரி பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்னா, வாக்கிங் இஸ் அ சேஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ நல்லா வந்து பிரிஸ்காக வாக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 வீக்லேயே கூட அதை ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஒரு 2 to 4 weeks வி அட்வைஸ் லைக் 20 minutes நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப சிரமப்படாமல். அதுக்கப்புறம் 1 மந்த்க்கு அப்புறம்லாம் நம்ம நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நார்மல் எக்ஸசைஸ்லாம் ரெசியூம் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிளாக்கேஜஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். சர்ஜரி ஆர் ஸ்டென்டிங் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஒரு கேஸ் பேசிஸில் வந்து ஒவ்வொருத்தருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு எப்படி நம்ம ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலாம் எல்லாம் யோசித்து தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டாக்டர்ஸ் டெசிஷன். ஸோ ஆன் அன் இண்டிவிஜுவல் பேசிஸ் தனிப்பட்ட முறையில் தான் நம்ம அதை டிசைட் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். தேங்க்யூ.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேரிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யாரைங்க பேசுகிறீங்க சார்?
2: சென்னையிலேருந்து குமார் மேடம்.
1: ஓகே சார், டாக்டர் கிட்ட கேள்விகளை கேட்குறீங்களா?
2: ஆ கண்டிப்பாக மேடம்.
1: ஓகே
2: மேடம், எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு 10-15 ஈசிஜி எடுத்துட்டேன் மேடம். ஆனா அந்த லெப்ட் ஹேண்ட் சைடுல வந்து அப்படி புடிப்பா இருக்கு மேடம். அது கேட்டா வந்து வாழ்வு பிரச்சனை வாழ்வு பிரச்சனைன்றாங்க. அது என்ன ரீசன் மேடம் அது?
0: ஓகே, எந்த சமயத்துல உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு?
2: தூங்கி எழுந்துச்சு அந்த மாதிரி ஆயிடுது. திடீர்னு வேலை செஞ்சு நிற்கும் போது அந்த மாதிரி ரொம்ப அந்த இடம் கனமா இருக்கிற மாதிரி ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா ரொம்ப
0: அவசரப்பட்டேன்.
2: அது வந்து அந்த வயிறு வந்து உபசனமா ஆயிடுது மேடம். அதுதான் ப்ராப்ளமா இருக்கு, வேலை செய்ய முடியல.
0: ஓகே, அப்போ உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி தான் தொந்தரவு இருக்கு. அப்போ அதுக்கான நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல இம்ப்ரூவ் ஆயிடும். ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி இல்ல நீங்க சொல்றது பார்த்தா.
2: ஓகே, இல்ல அடிக்கடி ஒரு பயம் வருது மேடம். எது நம்ம ஹார்ட் அட்டாக் வந்துரும், ஹார்ட் அட்டாக் வந்துரும் பயம் வருது மேடம்.
0: உங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? ஸ்மோக்கிங் ஹேபிட்.
2: ஒரே சும்மா ஒரு நார்மலா ஒரு வேலை செய்ய முடியல.
0: ஓகே, ब्लड டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்ல நார்மலா இருக்கா?
2: எல்லாமே நார்மல் தான் இருக்கு மேடம். ரெட்மில் எல்லாம் ஓடிட்டேன், எல்லாமே ஹாஸ்பிடல்ல
0: வாய்ப்பு கம்மி தான். ஸோ பயப்படாதீங்க. ஆனா கேஸ்ட்ரிக் தொந்தரவு நீங்க கொஞ்சம் கரெக்டா நீங்க சரி பண்ணிக்கணும். அந்த காஃபி, பச்சை மிளகாய் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் அதுக்கான மருந்து இருக்கு, அது நீங்க 1 மாசம் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அந்த தொந்தரவுல இருந்து நீங்க சரியாயிடலாம். அப்புறமா உங்களுக்கு அந்த பயம் வராது. சரிங்க,
1: நன்றி சார், நன்றி சார். நிகழ்ச்சியில் நீ கூட அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யாரைங்க பேசுறீங்க சார்?
3: குமார் பேசுறேன் மேடம், செங்கோட்டூர் இருந்து.
1: ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க சார்.
3: டாக்டர் வணக்கம். டாக்டர்
0: வணக்கம், சொல்லுங்க.
3: இப்போ வந்து பாத்தீங்களா, இப்போ வந்து ஒரு முதியோர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் இது 40-45 வயசாக இருக்கட்டும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்டா அது வந்து பாத்தீங்கன்னா திக்கு திக்குனு மனசு ரொம்ப இதாக இருக்கு. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சவுண்டு, அதிகமான சவுண்டு பார்த்தா அன்னைக்கு பார்த்தா இந்த இதயம் வந்து பயங்கரமா துடிக்குது. அது ஏன் மேடம் அந்த மாதிரி?
0: அது கரெக்டு தாங்க. அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க. இப்போ ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நடந்து போனாங்கன்னா அதை தாண்டி போகும்போது கொஞ்சம் பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ரெஸ்பான்ஸ் தான். கொஞ்சம் இந்த மாதிரி, அதாவது எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது இல்லை, பட் ஒரு சிலர் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரைங்க பேசுறீங்க சார்?
4: பட்டாபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் மேடம்.
1: ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க சார்.
4: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கங்க
4: மேடம். எங்க வீட்டுல ஒரு 4 பேர் இன்னும் அட்டாக்ல இறந்துட்டாங்க மேடம். ஒருத்தர் மட்டும்தான் வந்து அப்பா இறந்துட்டாரு, தம்பிங்க 2-3 பேர் இறந்துட்டாங்க, அண்ணன் மட்டும் ஓபன் சர்ஜரி பண்ணிட்டாரு. எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் தெரியல. எனக்கு 60 வயசாகுது.
0: சரிங்க,
4: எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இது ஈன் வழியா எப்படின்னு அதை மட்டும் விளக்கமா சொல்லுங்க, நான் ரேடியோல கேட்கிறேன்.
0: ஓகேங்க. சரி, ஃபேமிலி எல்லாம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், அதாவது உங்களுடைய தம்பி, அப்பா எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது மாதிரி ஃபேமிலிஸில் எப்படி இருக்கும்னா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட், அதாவது அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, லைப்போ ப்ரோட்டீன் ஏ, அப்புறம் வந்து அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால், எச்டிஎல் கொலஸ்ட்ரால் எல்லாம் பார்த்துட்டு இன்கேஸ் இது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதை

0: அக்ரெசிவாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான மாத்திரை எடுத்தோம்னா நம்ம இது வரதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடலாம். அதே மாதிரி பிபி இருக்கா, சுகர் இருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நிறைய காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடணும், எண்ணெய் பலகாரம், ஸ்வீட்ஸு, மைதா பொருள்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஸோ உணவு கொஞ்சம் பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும், ப்ளஸ் பிளட் டெஸ்ட் பண்ணி நமக்கு என்ன, அதாவது ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னா ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டாங்க தான் நம்ம வந்து இந்த பிரச்சனையை எவ்வளோ முடியுமோ தள்ளி போட முடியும். தேங்க்யூ.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா சார்? ஓகே, அவங்களுடைய இணைப்பில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதய ஆரோக்கியம் குறித்து தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதாவது இதய நல்ல மருத்துவர் டாக்டர் துர்காதேவி அவங்க கூட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இது ஒரு நேரல் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால நீங்கள் கால் பண்ணலாம். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986003 8 மற்றும் 2952055 4 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசலாம். ஸோ டாக்டர், இப்போ வந்து இதய பிரச்சனை அப்படிங்கிறது, அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வரும்போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரக்கூடிய அறிகுறிகளில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
0: கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது பெண்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு வந்து நம்ம நார்மலாக, அதாவது பிஃபோர் மெனோபாஸ் வந்து அந்த ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து நம்ம ஹார்ட் அட்டாக்லேருந்து பாதுகாக்குது. அதாவது இது இதில் அந்த ரத்த குழாயில் வந்து பிளாக் வருது, அது வந்து ஸ்பாசம் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து வராமல் ஹார்ட் அட்டாக்லேருந்து பாதுகாக்குது. ஆனால் இப்போ வந்து என்னாச்சுன்னா, பிபி, சுகர் இருக்கிறவங்க, வெயிட் கூடி இருக்கவங்க, டயட்டு சரியில்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அது கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க லேடிஸ். அதனால் சின்ன வயசில் கூட நம்ம ஹார்ட் அட்டாக் பார்க்குறோம். நான் 38 வயசு 45 வயசில் கூட பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப காமன் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். 50 வயசுக்கு மேலே தான் பொதுவாக வந்து பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. ஆனால் இப்போ வந்து இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கும் ஜாஸ்தியாக கம்மி வயசுலேயே 40 வயசு 35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வர ப்ராப்ளம் அதிகமாகிட்டு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு எப்படின்னா வந்து நெஞ்சு வலிக்கலாம், ஆனால் அது சில சமயம் கண்டுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் மற்ற மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ரொம்ப அசதியாக வேர்த்து கொட்டுறது, வாந்தி வர்றது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெஞ்சு வலியும் கட்டாயமாக ரெண்டு பேர்லேயும் இருக்கும். ஆனால் மற்ற அசோசியேட் மற்ற கூட வர சிம்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், நீச்சில் ஒரு நேர் இணையார் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், மகிழ இம்தியாஸ் அகமது.
1: ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார்.
2: குட் ஈவினிங் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: வணக்கம்மா, இது எனக்கு 73 வயசு ஆகுதுமா.
0: சூப்பர்.
2: ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம மாரடைப்பு வராம ஹார்ட் அட்டாக் வராம என்னென்ன
0: பண்ணுங்க. அதாவது ஒரு மினிமம் வந்து இந்த நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா கட்டாயமாக நடக்கணும். 30-40 நிமிஷம் வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் வேகமாக நம்ம வந்து நடக்கணும். அப்புறம் காய்கறி பழங்கள் டெய்லி 2 விதமான பழம் சாப்பிட்டுங்க. மைதா பொருள், எண்ணெய் பலகாரெல்லாம் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் வராது. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
1: நன்றி, நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகாக சொன்னீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் அவருக்கு வந்து ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கோம். ஸோ டாக்டர், எனக்கு ஒரு டவுட்டு, இப்போது வாக்கிங் போனால் நிறைய நோய்களுக்கு அது வந்து தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து, எனக்கு காலையில் வந்து, அதாவது அவங்க வயசானவங்க தான், காலையில் எனக்கு வாக்கிங் போகிறதுக்கு டைம் இல்லை, ஆனால் என்னுடைய தோட்ட வேலை எல்லாத்தையுமே நானே தான் எழுந்திரிச்சு செய்கிறேன், ஆனால் அது வாக்கிங் போய் தான் வந்து நான் அந்த இதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கணுமா? இல்லை நான் தான் இவ்வளோ வேலை செய்கிறேனே, தண்ணி தூக்குறேன், தண்ணி வந்து இறக்கிறேன், இவ்வளோ வேலை செய்கிறேன், வயல் வேலையெல்லாம் செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க டாக்டர். அதுக்கு வந்து உங்களுடைய பதில், கம்பல்சரி வாக்கிங் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படி
0: இல்லைங்க? அப்படி இல்லைங்க, துணி துவைச்சா கூட ஓகே தான், வீடு துடைச்சா கூட ஓகே தான், ஒட்டடை அடித்தா கூட ஓகே தான். ஆனால் வந்து உடல் உழைப்பு இருக்கணும். லைக் இப்போது பக்கத்து தெருவில் போய் கடைக்கு போகணுன்னா பைக் எடுத்துகிட்டு போனால் இட்ஸ் நாட் ஆரோக்கியம் கிடையாது. நம்ம உடல் வந்து பயன்படுத்தினா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ வந்து அது மாதிரி செய்கிறதில்ல ரொம்ப பேருன்றதுனால நம்ம வந்து மினிமம் வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இப்போது என்னோடய தாத்தாலாம் எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க. கடைக்கு போனாலும் சரி, பக்கத்து ஊர் வந்து 2 கிலோமீட்டர்ஸ், அங்கே போய் தான் சாப்பிட்டு வருவாங்க, நடந்து போய் தான் சாப்பிட்டு நடந்து வருவாங்க. அங்கே பைக் இல்லை, கார் இல்லைன்னு இல்லை, நம்ம அதே ஒரு பழக்கமாக இருந்துச்சு. எங்கே போனாலும் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் சாதாரணமாக நடந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தெரு, அதாவது ஒரு கால் கிலோமீட்டர் நடக்கிறது கணக்கு பார்க்குறோம். அதனால தான் நிறைய நோய் வந்து நமக்கு வெயிட் கூடிடுச்சு, சுகர் வருது, பிபி வருது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வருது, ஏன்னா நம்ம அஜீர்ணம் இருக்குது.

0: இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம வந்து உடல் உழைப்பு இல்லை. ஸோ உடல் உழைப்பு இருக்குது. இப்போ விவசாய வேலை போகிறோம் பண்ணுறவங்க கிட்ட போய் நம்ம போய் நீங்கள் நடங்கன்னு சொல்ல முடியாது, அதுக்கு அவசியமும் இல்லை. ஸோ உடல் உழைப்பு நல்லா இருந்துச்சுன்னா, இப்போ வீட்டில் இருக்க வேலையை நம்ம வந்து அவங்க கார்டனிங் பண்ணுறாங்க வயலில் வேலை பார்க்குறாங்கன்னா கட்டாயமாக நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் நம்ம ஒரு உடல் உழைப்புன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம வாக்கிங் போக சொல்கிறது.
1: ஏதாவது ஒரு ரூபத்தில் உடல் உழைப்பு இருந்தாலே போதும்.
0: டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப நேரம் பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, ரெண்டு படத்துலேருந்து ஒரு பாட்டு, இமான் அண்டு மாயாவோட வாய்ஸில், தபு சங்கரோட லிரிக்ஸில், இமானோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் 3:36 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் வித் மீ அஜய் கவிதா. இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக இதய தினம் அதாவது செப்டம்பர் 29 ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிக்கப்படுது. அதை முன்னிட்டு இதய ஆரோக்கியம் குறித்து இதய நல மருத்துவர் டாக்டர் துர்காதேவி அவங்க கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேயர்களும் தொடர்ந்து வந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஒரு நேரலை நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055545 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் இருந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க சார், பேசுங்க.
1: வணக்கம்மா, நான் கூடாஞ்சேரியில பிஜி மணிவாசன் பேசுறேன்.
0: ஓகே சார்.
1: ஐயா, எனக்கு ஒரு 20 எனக்கு பைபாஸ் பண்ணாங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. நான் இப்போ வந்து தொடர்ந்து அமிலோபின், அட்டராஸ்டின், புரோபிடாகில், உங்கள் மாத்திரம் ஞாபகம் இல்லை, இது சாப்பிட்டுட்டே வரேன். ஆனால் இதனால் தொந்தரவு ஒன்றும் இல்லை, நல்லா நடக்கிறேன், எனக்கு ஆண்டவன் மன்னித்து நல்லபடியாக இருக்குது. இது நான் இப்படியே கண்டினியூ பண்ணணுமா இல்லை உங்கள் டாக்டரை போய் மறுபடியும் கன்சல்ட் பண்ணணுமா?
2: ஹலோ சொல்றேங்க. ஆக்சுவலி டாக்டர் வந்து சரி பண்ணி அப்படி சொல்லிட்டீங்க, எல்லா கிரெடிட்டையும் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்க. மாத்திரை கட்டாயமாக சாப்பிடணும், அது வந்து விடக்கூடாது. மாத்திரை சாப்பிட்டா தான் வந்து நம்ம ஆயில் முழுக்க வந்து கட்டாயமாக மாத்திரை வந்து சாப்பிடணும். அந்த குளோபிடோக்ரெல், அட்டோர்வா ஸ்டாட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அம்லோடிபென், எல்லா மாத்திரையும் சாப்பிடணும். ஏதோ மாத்திரைலாம் விடக்கூடாது சரிங்களா?
0: வணக்கம்
3: மேடம்.
0: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
3: நான் செல்வகணேசன் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
3: வணக்கம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: வேலூர்ல இருந்து செல்வகணேசன் பேசுறேன் மேடம்.
2: சரிங்க.
3: ஒரு 10 முன்ன ஆஞ்சியோ பண்ணாங்க எங்களுக்கு.
2: ஓகே.
3: அடைப்பு எதுவும் கிடையாது, ஆனா இடது வெட்டிக்கல வீக்கமா இருக்குதுன்னு சொன்னாங்க டாக்டர். சிஎம்சி வேலூர் பண்ண மேடம்.
2: சரிங்க.
3: எங்கடா பஸ்ல போனா கூட கொஞ்சம் பயமா இருக்குதுங்க.
2: மருந்து சாப்பிடணும், அப்பதான் அது வந்து சரியா இருக்கும். நீங்க மறுபடியும் செக்அப் போனீங்களா, பாத்தீங்களா உங்க டாக்டர்? சுருங்கி விரிகிற தன்மை வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம்.
3: நீங்க
2: அது உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை.
3: பிபி சுகர் இருக்கு.

0: மேடம்.
1: யா
0: ஆகுது.
1: யா சூப்பர். நீங்கள் நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களாங்க சார்.
0: தேங்க்ஸ்.
1: சரிங்க, தேங்க்யூ.
2: தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
3: நாங்கள் மாகவி பாரதி நகர்லேருந்து மணின்னு பேசுகிறேன் மேடம்.
1: சரிங்க.
3: என்னுடைய துணைவியார் வந்து பெரும் தொற்று காலத்தில் அவங்களுக்கு வந்து இருதயத்தில் பிரச்சனை வந்தது.
1: ஓகே.
3: அதில் வந்து சுருக்கமாகவே சொல்லிடுறேன், அவங்களுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணவங்க ஸ்டென்ட் வைக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க.
1: ஓகே.
3: சரி, அதுக்காக இன்னொரு ஒபீனியன் போகும்போது ஸ்டென்ட் வைக்க முடியும்னு இன்னொரு மருத்துவர் சொன்னார். அந்த ஸ்டென்ட் வைக்க முடியும்னால முன்னணி மருத்துவமனையில்
1: தான்
3: ஸ்டென்ட் வச்ச உடனே அவங்க வென்டிலேஷனுக்கு போயிட்டாங்க. அப்புறம் காலமும் ஆயிட்டாங்க அப்படி அதே காலகட்டத்தில். இப்போ இது மாதிரி முரண்பாடு உள்ள ரெண்டு கருத்து வரும்போது நாங்கள் என்ன மேடம் செய்யறது? அதாவது நோயாளியோ அவங்களுடைய உறவினர்களோ நாங்கள் எப்படி என்ன முடிவு எடுக்கிறதுன்றது தான். ஆனால் இது வந்து இந்த மெடிக்கல் ரெக்கார்டை பார்க்காம சொல்ல முடியாது. அவங்க வந்து டயபெட்டிக் ஆக்சுவலாக 20 வருஷம், அது ஒன்று. அப்புறம் இந்த சீரியஸான காலகட்டத்தில் பல்மினரி எடிமா அப்படின்னு அங்கே ஒரு இஷ்யூ வந்தது, ப்ளஸ் ஸ்ட்ரோக்கு அப்படிலாம் இருக்கும்போது. ஆனால் முதல்ல ஸ்டென்ட் வச்சவர் இதுதான் அவங்க சொன்னார், அவங்களுக்கு வந்து ஸ்டென்ட் வைக்க முடியாது, ஓப்பன் ஆர்ட் தான் ஸ்டென்ட் வைக்க முடியும்ன்ற மாதிரி இடத்துல இப்போ பலதரப்பட்ட ஒரு கருத்துக்கள் உள்ளவுது இல்லையா?
1: கார்பரேட்
3: மயமான பிறகு இப்படிலாம் இவங்க இதை
1: இல்லை சார், கரெக்டாக தான் சொல்றீங்க. ஆக்சுவலி ஸ்டென்ட் பண்ணாலும் சரி, பைபாஸ் சர்ஜரி பண்ணாலும் சரி, 1-2% ரிஸ்க் இருக்கு டியூரிங் ப்ரொசீஜர். ஏன்னா வந்து அந்த டிசீஸோட தன்மை அப்படி, நம்ம வந்து டிசீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஹார்ட் வீக்காக இருக்குது, இந்த மாதிரி பல்மர் எடிமான்றது நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஹார்ட் வீக்காக இருந்தால் தான் பல்மர் எடிமா வரும். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் தான். எங்கே ஸ்டென்ட் பண்ண முடியுமோ அங்கே வந்து நம்ம ஸ்டென்ட் சொல்லுவோம். அப்படி பண்ண முடியல, ரொம்ப நீளமாக நடிப்பு இருக்குது, ரொம்ப ரத்த குழாய் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பைபாஸ் சர்ஜரி சொல்லுவோம். அது பேஷண்ட் பேசிஸில், அந்த டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் தான் நம்ம டிசைட் பண்ணுறது. சம் டாக்டர்ஸ் ஆர் குவாலிஃபைட் டு டூ மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ். என்ன கொஞ்சம் கடினமான ப்ரொசீஜர்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ என்ன கொஞ்சம் இன்னும் டிசீஸ் மோசமாக இருந்தாலும் அவங்க வந்து பைபாஸ் இல்லாமல் ஸ்டென்ட் பண்ணுறது உண்டு. ஏன்னா அது கொஞ்சம் கன்வீனியன்ட்ன்றதுனால பேஷண்ட்டும் அதை விரும்புவாங்க. பைபாஸ் சர்ஜரி இல்லாமல் பண்ணினா சில சமயம் வந்து ஓகே அப்படின்னு. ஆனால் எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம வந்து ஸ்டென்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது தனிப்பட்ட முறையில் அந்த பேஷண்ட் வந்து நம்ம பார்த்து அவங்களுடைய ஹார்ட் ஸ்கேன்லாம் பார்த்து, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து, ஆஞ்சியோகிராம் பார்த்து தான் டிசைட் பண்ணுவோம். அவங்கள அதாவது ஒரு டாக்டர் வந்து இந்த முடிவை எப்படி எடுக்கிறாங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதை சேஃபாக பண்ண முடியுமா, அந்த பேஷண்ட் அந்த ப்ரொசீஜர் தாங்குவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னென்னா நம்ம வந்து இது வந்து இல்லைங்க, சேர் கிடையாது, எல்லாம் அப்படி தட்டுக்கிட்டே சரி பண்ணுறது அப்படி கிடையாது. நம்ம இண்டிவிஜுவலாக அவங்களோ அந்த டாக்டரோடைய டெசிஷன், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டிசைட் பண்ணுற விஷயம்.
3: ஸோ நம்ம தவறுதலாக வழிநடத்தப்பட்டோம் அப்படின்றதுக்கு இல்லை, கருத்து இப்படி தான்.
1: ஐயா, எஸ் எக்ஸாக்ட்லி.
3: நன்றி மேடம், வணக்கம்.
1: சரிங்க சார், வணக்கம்.
2: நன்றி சார், நன்றி. ஸோ டாக்டர், இப்போ வந்து நம்ம ஹார்ட் செக்கப் பண்ணுறதுக்கு இப்போ குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் இருக்குது. ஸோ வந்து எனக்கு ஒருவேளை அவங்களுக்கு இருக்கிறதுனால, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிறதுனால எனக்கு வருமோ அப்படிங்கிற டவுட் இருக்கும்ல. அப்போ நான் எந்த வயசில் எனக்கு ஹார்ட் செக்கப் வந்து எடுத்துக்கணும், என்னென்ன செக்கப்லாம் முக்கியமாக எடுத்துக்கணும் டாக்டர்?
1: சரி, நீங்கள் வந்து பிளாக்கை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மினிமம் வந்து நம்ம வந்து ஒரு 55 வயசில், அதுக்கு முன்னாடியே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஃபேமிலியில் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 40 வயசுலேயே வந்து ஸ்க்ரீனிங்லாம் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஒரு மாஸ்டல் செக்அப் அட் த ஏஜ் ஆஃப் 40 வந்து கண்டிப்பாக அவசியம். ஆனால் வந்து பிபி, நம்ம கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும் அப்படின்னா கொலஸ்ட்ரால், பிபி, சுகர்லாம் ஒரு 30 வயசுலேருந்தே வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பேசிக் டெஸ்ட்டாவது பண்ணி பார்த்துக்கிறது வந்து பெட்டர்.
2: ஓகே, இதே நோய் சொல்கிறேன் நான், மாரடைப்பும் சேர்த்து தான் கேட்குறேன். இல்லை,
1: மாரடைப்பு யா முக்கியமான, அதாவது வந்து ஒரு 9 ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக வந்து 90% ஆஃப் மாரடைப்பு காரணம் வந்து இந்த 9ல ஏதோ ஒரு காரணமாக தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம தள்ளி போட முடியும். இப்போ பிபின்றது வந்து நம்ம வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். பிபி இருக்கிறது பல பேருக்கு தெரியறதே இல்லை, முக்காவாசி பேருக்கு பிபி இருக்கிறதே தெரியறது கிடையாது. ஏன்னா அதில் எதுவும் பெருசாக தொந்தரவு இருக்காது, செக்அப் பண்ணால் தான் தெரியும். ஸோ நம்ம வந்து அது ஒரு 30 வயசுலேருந்தே பிபி இருக்கா இல்லையா, எனக்கு தெரிஞ்ச சிலர்லாம் 45 வருஷம் 50 வருஷம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. பிபிக்கு மாத்திரை சாப்பிடாம 4 வருஷத்துலேயே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் வந்துச்சு, இந்த மாதிரி

0: பேஷண்ட்டும் நான் பார்த்துருக்கேன். ஸோ பிபி, கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து சுகரு, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது இருந்தால் அதை கரெக்டாக சரி பண்ணிக்கணும், நல்ல உணவு எடுக்கணும், அப்புறம் ஓரளவுக்காவது வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணும், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் எப்படி குறைக்கிறது, எப்படி நம்மளை நல்லா வச்சுக்கிறதுன்றது பார்க்கணும். காய்கறி பழங்கள், சமைக்காத உணவுகள் வந்து கட்டாயமாக சாப்பிடணும். ஸ்மோக் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன வயசுலே, அதாவது எனக்கு வந்து 40 வயசு கம்மியாக வர பேஷண்ட்டில் பார்த்தா முக்கால்வாசி பேர் ஸ்மோக்கர்ஸ் தான். ஸோ அது வந்து ஸ்மோக் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கான ஹெல்ப் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே நம்ம வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதை வந்து ரொம்ப தள்ளி போட முடியும். ஸோ ஃபேமிலியில் நமக்கு வந்து இது இருக்குது அப்படி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலும் நம்ம இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போது எனக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒருவேளை ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் வந்துருமோ, மாரடைப்பு வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நாள் கழிச்சு என்னுடைய இதய பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும் டாக்டர்?
0: சூப்பர், நைஸ் க்வெஸ்சன். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே வந்து, 1 வருஷத்துலேயே பார்த்தோம்னா அவங்களுக்கு நான் ஸ்மோக்கர்ஸ், அதாவது இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு என்ன ரிஸ்க்கோ அந்த அளவுக்கு குறைஞ்சி போயிடும். ஸோ ஒரு நாள்லேயே வந்து அவங்களுக்கு ரிஸ்க் குறையும். ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் பர்சன் அளவுக்கு வந்து அவங்க ரிஸ்க் ரொம்ப குறையிறது வந்து அரௌண்ட் 1 இயர்.
1: ஓகே டாக்டர், நான் அப்போ நம்ம புகை பிடிச்சதுனால ஏற்பட்ட பிரச்சனை இல்லை அந்த சேதாரம் கொஞ்சம் இருக்கும்ல, அதை நான் என்னென்ன உணவு முறை எடுத்து இல்லை என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நான் வந்து
0: இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ரிஸ்க் வந்து குறைஞ்சிரும். பட் நுரையீரல் பாதிப்பு வந்து ஓரளவுக்கு தான் குறையும், 50% தான். ஆனால் கேன்சர் ரிஸ்க் வந்து முழுசாக குறையவே குறையாது. ஸ்மோக்கிங் வந்து பல விதத்தில் நமக்கு பாதிப்பு தான். இப்போ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக் பண்ணாங்கன்னா நிறுத்திட்டாங்கன்னா உடனே வந்து நார்மல் ரிஸ்க் அளவுக்கு அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் வந்து லங் ப்ராப்ளம், லங் டேமேஜ் ஆனது வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகாது. அதே மாதிரி கேன்சர் ரிஸ்க், கேன்சர் வர்றதுக்கான அந்த ரிஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகவே ஆகாது, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ரிஸ்க் லைஃப் டைம் இருக்கும். அது இல்லாமல் கால் நரம்பு பாதிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, அந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து குறைஞ்சிரும். பட் ஸ்மோக்கிங் வந்து இஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஹெல்த் ஹஸார்ட். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைக்கவோ ஸ்டாப் பண்ணவோ கட்டாயமாக முயற்சி எடுக்கணும்.
1: ஒவ்வொருத்தரும். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறாரு. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
2: ஹலோ,
0: ஆ வணக்கங்க, சொல்லுங்க.
2: கேக்குதுங்களா?
0: கேக்குது.
2: அக்கம்மா
0: சொல்லுங்க.
2: நான் புதுவண்ணையில இருந்து புஷ்பா பேசுறேன்.
0: ஓகே,
2: கேக்குதுங்களா?
0: கேக்குது, சொல்லுங்க.
2: என்கிட்ட போன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்காதுன்னு கேக்குறேன். கேக்குதா? கேக்குதான். எங்க தங்கச்சிக்கு
0: என்ன வயசு?
2: வருஷம். அப்போ பண்ணது அவளுக்கு. இப்போ வந்து இப்ப ஜனவரி மாசம் அதுக்கு திடீர்னு கல்யாணம் முடிச்சு பசங்க எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய பசங்க.
0: சரிங்கம்மா.
2: இப்ப வந்து அதுக்கு வந்து இப்போ இப்போ இந்த வருஷம் ஜனவரி மாசத்துல திடீர்னு ஒரு மாதிரி வேர்த்து போது டயர்ட் ஆகுது அப்படின்னா டாக்டர் பார்த்து உடனே ஆஞ்சோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க.
0: ஓகே,
2: அது ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியலீங்களா?
0: அம்மா, இது பேஷண்ட் ரெக்கார்ட்லாம் பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பொதுவான கேள்வி வேணால் நம்ம இதில் பதில் சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன பிரச்சனை.
2: டாக்டர் வந்து எங்கள் அப்பா துறைமுகத்தில் வேலை பார்த்துட்டாங்க அப்போ.
0: சரிங்க.
2: 86ல அது அப்போதான் அப்பா ரிட்டைர்மெண்ட்டு அந்த அந்த பொண்ணு காப்போம்.
0: சரிங்கம்மா.
2: அதுக்கப்புறம் நாங்க வேற எங்க டாக்டர் கிட்ட எல்லாம் மாத்திரை வாங்கி கொடுத்தோம். அதுக்கு அடிக்கடிக்கு மாத்திரை போடுறதோ கொள்றதோ எதுவும் கிடையாது, நார்மலா இருந்தது. அது இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி
0: இல்லை, இப்போ புது ப்ராப்ளமா இருக்கலாம். இப்போ வந்து சின்ன வயசுல ஆப்ரேஷன் பண்றது எப்படின்னா ஹோல் இருந்தாலோ இல்லை வந்து பிறவியிலே வருது இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் சின்ன வயசுல ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, அதனால வந்து அது வந்து தனி பிரச்சனை, அது சரியா போயிடுச்சு. இப்போ வந்து 40 அதான் ஏறக்குறைய 35-40 வருஷம் கழிச்சு வந்தது வந்து வேற பிரச்சனை. ஸோ அதனால மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க.
2: ஆமாங்கம்மா.
0: ஓகே,
2: அதனால ஒரு ப்ராப்ளம் இருக்காதுங்களா?
0: மாத்திரை எடுக்க சொல்லுங்க பாக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. ஓகே,
1: நன்றிம்மா, கவலைப்படாதீங்க, எதுவும் பிரச்சனை இருக்காது, எல்லாம் நல்லது நடக்கும். நன்றிம்மா, நன்றி. ஓகே டாக்டர், இப்போ வந்து ஹார்ட்

0: அட்டாக்கும் அப்புறம் வந்து கார்டியாக அரெஸ்ட் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன டாக்டர்?
1: ஹார்ட் அட்டாக்னா வந்து இதயத்துக்கு வந்து போகிற ரத்த குழாயில் வந்து திடீர்னு வந்து 100% எல்லாம் 95% அப்படி பிளாக் ஆகி ரத்த கட்டி உருவாகி ஹார்ட் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும், செயல்படுறது வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால நெஞ்சு வலி, மூச்சு கஷ்டம், அந்த பிபி குறையிறது, படப்படுப்பு, இந்த மாதிரி வேர்த்து கொட்டுறது இதெல்லாம் வரும். இது ஹார்ட் அட்டாக்கு. கார்டியாக் அரெஸ்ட்னா வந்து இதயம் வந்து செயல்படாமல் நின்று போயிடுறது. ஸோ அது வந்து நிறைய ரீசன், ஹார்ட் அட்டாக்கும் ஒரு காரணம், ஹார்ட் வீக்காக இருக்கிறது ஒரு காரணம், ஹார்ட்டுடைய சுருங்குற தன்மை சரியா இல்லைனா அதுவும் ஒரு காரணம். அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் அது வந்து கடைசி ஸ்டெப்பாக கார்டியாக் அரெஸ்ட்ன்றது.
0: ஓகே ஓகே டாக்டர். நேஷில் வந்து நேர இணையாங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க சார், பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
1: ஆ வணக்கம், சொல்லுங்க.
2: நான் ரிட்டையர் டீச்சர்.
1: சரிங்க சார்.
2: 90 இயர்ஸ் நடக்கிறது.
1: ஓ சூப்பர். ஓகே.
2: 2017 ஓபன் ஹார்ட் சர்ஜரி ஆச்சு.
1: சரிங்க.
2: இன்னி வரைக்கும் 62 கிலோ தான் வெயிட் மெயின்டைன் பண்றேன்.
1: சூப்பர்.
2: இப்போ என்ன ஃப்ளைட் நைட் டைட்ல மிஸ்டு பீட் வருது.
1: நீங்க நல்லா நடக்க முடியுதுங்களா? மூச்சு கஷ்டம் எல்லாம் இல்லாம நல்லா நடக்க முடியுதா?
2: 250 மீட்டர் நடக்கறேன்.
1: 250 மீட்டரா?
2: ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம்.
1: ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், 40 கம்மியாக தான் போகக்கூடாது.
2: அப்படியா?
1: ஆமாங்க சார்.
2: இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேனா?
1: நீங்கள் 100 வயசு தாண்டிடுவீங்க, செஞ்சுரி, டோன்ட் வரி.
2: தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஓகே டாக்டர், இப்போ வந்து மாரடைப்பு வருது, நெஞ்சு வலி வருது அப்படின்னா உடனடியாக சீக்கிரமாகவே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது வந்து எவ்வளோ நல்லது? சில பேர் வந்து ஆமாம் நெஞ்சு வலி தானே, இப்போ மாத்திரை போட்டுட்டு அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி.
1: கரெக்டாங்க. நெஞ்சு வலி வந்தால் நம்ம வந்து ஜீரக தண்ணி வச்சு குடிக்கிறது, ஒரு 1.5 மணி நேரம் பார்க்கலாம், 1 மணி நேரம் பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப தப்பான டெசிஷன். இப்போ அமெரிக்கா யூரோப்லலாம் எப்படின்னா, அவங்க வந்து ஒரு பேஷண்ட் வந்து நெஞ்சு வலின்னு வந்து எமர்ஜென்சி கால் பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னா, 1.5 மணி நேரத்துக்குள்ளே அவங்களால ஹாஸ்பிட்டல் வந்து போய் சேர முடியாது பை ரோட் இல்லைனா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெலிகாப்டரில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து 6 மணி நேரம் தான் வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம், அதுவும் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சா தான் அவங்க வந்து ஹார்ட் ஃபங்க்ஷனும் நார்மலாக இருக்கும், ஹார்ட் அட்டாக்னால உயிரிழப்பு ஏற்படுறதை நம்ம தடுக்க முடியும். ஸோ பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கிறது வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக். அதாவது அந்த அடைப்பு, அந்த இரத்தக்குழாயில் ஏற்படுற அடைப்பை வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த பிளாக்கை வந்து நம்ம சரி பண்ணிடுவோம். ஸோ இந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கணுன்னா அது வந்து 1 ஹவர்க்குள்ளே பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நார்மல் ஹார்ட் மாதிரி ஆகிடும். 6 மணி நேரத்துக்குள்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு உயிருக்கோ ஹார்ட்டுக்கோ எந்த பாதிப்போ எல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து, அது இல்லாமல் திடீர்னு சடன் கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் நின்று போகிறதுக்கான வாய்ப்பு எந்த நேரத்தில் வேணாலும் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, 15 நிமிஷத்துக்கு முன்னே போயிட முடியும்னா போயிடுங்க, இட்ஸ் ஆல்ரைட். ரொம்ப சிவியராக சிம்டம் இருக்குன்னா வெயிட் பண்ணக்கூடாது, ஏன்னா டாக்டர் தான் அது என்ன மேஜர் ப்ராப்ளமாக இல்லை மைல்ட் ப்ராப்ளமானு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரொம்ப சிவியராக சிம்டம் இருக்குன்னா யோசிக்காமல் ரொம்ப சீக்கிரமாக போயிடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும், உங்களுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ டைமுக்கு போகிறது வந்து ரொம்ப முக்கியம்.
0: ஓகே டாக்டர், இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அப்புறம் ஸ்கூல் காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஏஜ்லேயே இப்போ இருந்தே நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் வந்து அவங்க என்னென்ன பழக்கங்கள்லாம் இப்போலாம் ஆரம்பிக்கலாம் இப்போலேருந்து?
1: ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு தான். உணவில் வந்து இந்த பேக்கெட்டில் இருக்கிற சாப்பாடு, காய்கறி பழங்கள்லாம் இப்போ இருக்க குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, அது ரொம்ப டேஞ்சரஸாக. ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 3 சர்விங்ஸ், அதாவது 3 பவுல் நம்ம சமைக்காத உணவு, 2 விதமான பழம், 2 விதமான காயாவது சாப்பிடணும். காய் பழம் சாப்பிட்லன்னா நம்ம வந்து கட்டாயமாக ஆரோக்கியமாக இருக்க முடியாது. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இந்த எல்லாம் வந்து மெயின் காரணம் ஹார்ட் ப்ராப்ளம்க்கு, ஹார்ட் அட்டாக்கு மெயின் காரணமாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் வந்து காய்கறி பழங்கள் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பயிறு வகைகள், சிறுதானியம், ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். ஓரளவுக்கு நல்ல உடல் உழைப்பு இருக்கணும், ஏதோ ஒரு கேமோ ஸ்போர்ட்ஸோ கட்டாயமாக வச்சுக்கணும். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வந்து அந்த கேமை ஸ்கூலில் விளையாடினதோடு அதெல்லாம் மறந்துடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் நமக்குன்னு ஒரு வந்து ஒரு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி,

0: கட்டாயமாக ஏதோ ஒரு கேமோ, கேம் விளையாடனா இன்னும் நல்லது, இல்லை வாக்கிங், இல்லை சம்திங் வீட்டில் வேலை செய்யுது, ஏதோ ஒன்று வந்து கட்டாயமாக பண்ணிக்கணும். ஸோ எக்ஸசைஸு டயட் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்மோக்கிங்கிற பழக்கத்தை வந்து ஆரம்பிக்கக்கூடாது. எல்லோரும் அந்த காலேஜ் போனால் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அதில் ஆரம்பித்து அவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி கார்பனேட்டட் பீவரேஜஸ் நிறைய வந்து இந்த சுகரேட்டட் ட்ரிங்க்ஸு, கோக்கு அந்த மாதிரி, பெப்சி இந்த மாதிரியான சுகரேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது. மைதா பொருள் ரொம்ப சாப்பிடக்கூடாது, இது ரொம்ப கெட்ட பழக்கமாக இருக்குது. எல்லாருமே மைதாவில் செஞ்ச உணவு வந்து ரொம்ப சாப்பிட்றாங்க, பிஸ்கெட்டு, பப்ஸு, சமோசா, கேக்கு, பரோட்டா. என்றைக்கோ ஒரு நாள், இப்போ ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அப்படி சாப்பிடலாம். அதே மாதிரி இன்னொரு நான் என்ன கெட்ட பழக்கம் ரொம்ப காமனாக பார்க்குறேன்னா, ப்ரோட்டீன் சாப்பிட்றேன்னு சொல்லி ரொம்ப முட்டையை சாப்பிட்றது, இட்ஸ் வெரி வெரி அன்ஹெல்தி. எக் ஒயிட் வேணால் சாப்பிடலாம், அந்த வெள்ளை கரு வேணால் சாப்பிடலாம், ஆனால் மஞ்சள் கரு வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு ரெண்டு முட்டை அப்படி சாப்பிட்டா பரவாயில்ல, அதுக்கு மேலே சாப்பிட்றீங்கன்னா வெறும் வெள்ளைக்கரு மட்டும்தான். ஸோ டெய்லி நிறைய முட்டை சாப்பிட்றது வந்து இஸ் வெரி வெரி அன்ஹெல்தி, இது ரொம்ப நான் காமனாக பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் வந்து அதே மாதிரி பால் பால் சேர்ந்த உணவுலாம் ரொம்ப சாப்பிடணும்னு இல்லை, ஏதோ ஓரளவுக்கு அளவாக சாப்பிட்டா போதும். காய்கறி, பழங்கள், பயிறு, நட்ஸு, சுண்டல், சிறுதானியம் இதெல்லாம் சாப்பிடணும், ரொம்ப முக்கியம். நல்ல ஹெல்த்தியான உணவு சாப்பிட்றது அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவே பதில் சொல்லி நிறைய தெளிவாக வந்து பதில் கொடுத்துருக்காங்க. என்னுடைய சந்தேகங்களும் நேயர்களுடைய சந்தேகங்களும் வந்து தீர்ந்திருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ நேயர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம சந்திப்போம் டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.
0: ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: தேங்க்யூ டாக்டர். ஸோ ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி தான் வந்து இவ்வளோ நேரம் கேட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக என்னப்பட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர் மகன் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. அது வந்து டாக்டருக்காக நான் வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். மின்மினியோட வாய்ஸில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து குட்டியாக ஒரு பை பை சொல்லிக்கிறது. நான் உங்கள் அர்ஜே கவிதா.

நேயர்கள் கவனத்திற்கு. குஜராத் ஏக்தா நகரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: Good evening, everyone. This is FM Rainbow 101.4. 6:10 on the studio clock, and you're with me, Kavya, tonight on Drive Time. So, yes, I'll be taking a request as usual today. So, give me a call on 044-2986-0038 or 2952-0554. Or you can go to our Chennai FM Rainbow 101.4 Facebook page. You can look for my post and comment below.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு. நாம கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேயர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாக இருக்கிற ஒரு பாடல்களில் ஒரு பாடலாக உங்கள் விருப்ப பாடல் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 298600038 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் சார்.
1: சொல்லுங்க சத்யநாராயணன், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க
2: சார். நாடோடி தென்றல் பாடல், மணியே மணி குயிலே, அந்த பாடல் சார்.
1: நல்ல பாட்டு, அற்புதமான பாட்டு. இதோ உங்களுக்கு.
2: நன்றி சார்.
3: மணியே மணி குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடி மலரே,

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்பப்பாடல்கள் வரிசையில் வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் சார். செங்குன்றம் அடுத்த கோணிம்பேட்டில இருந்து குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க குமார்.
1: ஒன்னு எடுத்து என்னைக்கு படம் வானம் பாடி என் வாழ்வில் அந்த பாடல் போடுங்க சார்.
0: வானம் பாடி வாழ்விலே சந்திரோதயமா?
1: ஆமா சந்திரோதயம்.
0: மகிழ்ச்சி, இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் மணி. நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த விருப்ப பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்டலாம். வணக்கம்
2: சார். வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் ரெட்டியூஸ் இருந்து ஹயாத் பாஷா ஜெய்புனி சார். எப்படி சார் இருக்கீங்க?
1: மகிழ்ச்சி பாஷா, சொல்லுங்க.
2: நல்ல பாடல, எல்லாம் நல்ல அருமையான பாடல போல ஒலிபரப்பு பண்ணிருக்கீங்க சார். ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப சிறப்பு.
2: எனக்கு வந்து புது புது அர்த்தங்கள் வந்து குருவாயூரப்பா குருவாயூரப்பா அந்த பாடல ஒலிபரப்புங்க சார்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சிறப்பான பாடல்கள்ல ஒண்ணு. ரொம்ப மகிழ்ச்சி. இதோ உங்களுக்காக.
2: நன்றி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
1: கலீல் அகமது, உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
2: எனக்கு படம் பாத்தீங்கன்னா இந்தியன், என்ன வாய்ஸ் சொல்லா மாயா மச்சிந்திரா, என்ன மியூசிக் போட்டு பாத்திருக்கீங்களா ரகுமான், பயங்கரமா இருக்கும், அந்த பாட்டு கேட்கலாம்.
1: ரொம்ப சிறப்பு, இதோ உங்களுக்காக.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் எங்களுக்கு?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: அம்பத்தூர்ல இருந்து ரவி பேசுறோம்.
2: சொல்லுங்க ரவி.
3: படம் வந்து கிழக்கே போகும் ரயில்.
2: ஓஹோ.
3: பாடல் வந்து கோவில் மணி ஓசை.
2: மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ உங்களுக்காக.
4: கேட்டதாரு இங்கு வந்ததாரு
5: பாஞ்சாலி பாஞ்சாலி

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: என்னை ஏழு கிணறு தேவா.
0: சொல்லுங்க தேவா.
1: எனக்கு வந்து விஜயகாந்த் படம், அந்த கேப்டன் பிரபாகரன் ஒரு படத்துல ஆட்டமா தேரோட்டமா, அந்த பாட்டுல அந்த டான்ஸ்ல ரொம்ப அருமையா இருக்கு, அட்மாஸ்பியர்லாம் ரொம்ப அருமையா எடுத்திருப்பாங்க.
0: ஓ, சிறப்பு, நல்ல பாடல். இதோ உங்களுக்காக துள்ளலான பாடல், துள்ளிக்கிட்டே கேட்கக்கூடிய பாடல்.
1: நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்பப்பாளர்கள் வரிசையில் வணக்கம். யார் எங்கிறது பேசுறீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க ராஜேஷ், உங்க விருப்ப பாடல்.
1: சார், எங்க திரைப்படம் இன்னிசை மழை பாடல் வா வா கண்மணி.
0: வா வா கண்மணியா, வா வா மன்னவாவா?
1: வா வா கண்மணி.
0: ஓகே மகிழ்ச்சி, இதோ உங்களுக்காக அந்த பாடல் கேட்டிருந்தேன்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக நம் மனதை கவர்ந்த ஒரு பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது நேயர்களே. காசி திரைப்படத்திலிருந்து புண்ணியம் தேடி என்று தொடங்கும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: என்ன
1: சார் வீடு தெரிஞ்சீங்களே கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்றேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்ற.
3: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
4: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற விழாவில் கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமாருக்கு வழங்கப்பட்டது. அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றார். மகாராஜா படத்திற்காக அனல் அரசுக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஒலிப்பதிவிற்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிஹரசுதனுக்கும் வழங்கப்பட்டது. மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும், நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில், பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27000 பேரில் 2708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண

காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட

பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவேக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்களை நாம் கேட்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள், மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களின் சங்கமத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்.
2: ரெயின்போ ராகங்கள்
1: மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களின் சங்கமமான இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, வர இருக்கிற முதல் பாடல் 1995 வெளியான ஆசை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அனுபமா குரலில் வாலி வரிகளில் தேவா இசையில் உருவான பாடல்.

நேரம் 9:13 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற அடுத்த பாடல் பாம்பே திரைப்படத்திற்காக. பாம்பே படம்னு சொன்ன உடனே அடடா இந்த பாடலாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய மனசிலும் ஓடிட்டு இருக்கும். எஸ், நீங்கள் எதிர்பார்க்குற அதே பாடல் தான் வரப்போகுது. ஏஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில், சித்ரா அவர்களுடைய குரலில் உருவான பாடல். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற பாடல் தேவா திரைப்படத்திற்காக சித்ரா அவர்கள் குரலில்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்த இன்றைய நாளின் முக்கியத்துவத்தின் சிறப்பு தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த இன்றைய நாளின் முக்கிய அம்சங்கள் குறித்த தொகுப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடரும் நிகழ்ச்சி ரெயின்போ ரூவைண்ட். தொடரும் பாடல்கள் பொற்கால தமிழ் திரையிசை பாடல்கள் வரிசையில் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி

மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. நம்மளுடைய ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக வீர அபிமன்யு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஒரு மழை துளி என்னை நினைக்குது.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் இதுவரை நாம் கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி, பொற்கால தமிழ் திரை இசை பாடல்களை நமக்காக வழங்கிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நேயர்களே, மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை.

துடிக்கும் இதயங்கள் இசையை ரசிக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 ராம் சரோசன். கால் கடுக்க கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் இளைப்பாற சுற்றித்தான் வருவோமா?

வைகாசி பிறந்தாச்சு படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள், இணைந்திருக்கிறோம் மனசு கிறங்கும். பாடும் குயில் பார்க்கும் பாதையில், பாடும் குயில் பார்க்கும் பாதையில் வந்ததன் நோக்கம்தான் என்ன?

0: பாட்டு வாத்தியார் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். 11:22 கடிகாரமுள் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு மயங்கும். வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு வரி கவிதைகளில் கொண்டு வருவது மனிதர்களிடையே இருக்கும் ஆதிக்க எண்ணங்களை தகர்க்கும் தன்மை கொண்டவை.
1: பறந்து

பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். இது காற்றும் மயங்கும் மனசு கிறங்கும். அங்கம் சிலிர்க்கும் பொங்கும் குளிர், அங்கம் சிலிர்க்கும் பொங்கும் குளிர் வயல் காட்டிலிருந்து வருகிறதென்றால் கேட்டுவிடுவோமா?

11:43 கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வருஷம் 16. காதலித்து காதலித்து வரிகள் வற்றி போக, காதலித்து காதலித்து வரிகள் வற்றி போக, கடைசியில் வந்து நிற்பது வந்தனம்தானோ?

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். மனசை லேசாக்கக்கூடிய வல்லமை இசைக்கு இருக்கு அப்படின்றது நம்மால் மறுக்க முடியாத ஒன்றுதான். அந்த வகையில் கேட்ட பாடல்கள் அனைத்தும் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மனசு கிறங்கும். இசையோடு இணைந்திருங்கள், காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன். பேசாத மௌனமும் வீசாத காற்றும் தான், பேசாத மௌனமும் வீசாத காற்றும் தான் காதல் என்றால் உலகம் அதைத்தானே எப்போதும் விரும்புகிறது.
1: அம்மாடி இது

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6. காற்றின் மொழி.

அழகு மகன் மழலை மொழி தென்பொதிலே தென்தமிழோ, அழகு மகன் மழலை மொழி தென்பொதிலே தென்தமிழோ.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போவேன்.
0: கூடாது.
1: போய்தான் தீருவேன். போய்தான்.
2: என்ன பாரு,

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க நானும் கூட ராஜா தானே நாட்டு

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளி நம் வாசல் வந்த தங்களுக்கும் ஜே.
1: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.

மாயும் கொட்டிச்சேரே அமையும் பட்டுச்சே வெக்கம் விட்டு பக்கம் நிற்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4

0: வி முருகையன் தவில்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.
1: கூவி அழைத்தால் என்று தொடங்கும் கவிஞர் வாலி ஏற்றிய பாடல். வலச்சிராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கும்பகோணம் எஃப்எம் 101.6
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சங்கீதா ராம்பிரசாத் பாடிய தேவராஜ சுப்ரபாதம்

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய மதுராஷ்டகம்